0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது முதல் இரவு ஒளிபரப்பில் உங்களோடு உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி, திங்கட்கிழமை. இன்றைய இரவு ஒளிபரப்பில் நேர்கள் 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனேடிய உலக செய்திகளை கேட்கலாம். 10:30 நேர்கள் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். அதேபோல செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே இன்று சுரேஷ் தர்மா இணைந்து கொண்டு யாழ் நூலக எரிப்பு விடயங்களை பற்றி எங்களோடு உரையாடவிருக்கிறார். பதினோரு மணிக்கு என்ன பாடல், இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. இன்று சற்று வித்தியாசமாக ஒரு புதுமையான முறையிலே அந்த போட்டி நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது. 11 முதல் 12 வரையும் நேர்கள் அந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். 12 முதல் 1 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து மகிழலாம். அதேபோல காலை 6 வரை, காலை 9 வரை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்து நேர்கள் பயணிக்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 17°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று தென்கிழக்காக மணிச்சரத்திற்கு 8 km வேகத்தில் சீராக வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 10°C காணப்படும். இன்றைய பின்றவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பின்றவில் காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 20 முதல் 25 km வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே எதுவித மாற்றமும் நள்ளிரவின் பின்னர் இன்று இடம்பெற மாட்டாது. தொடர்ந்தும் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 169.9% காணப்படும். கலையக நேரம் 9:06. ஒலிக்கும் பாடல் பிரத்யோகமாக வெளியிடப்பட்ட ஒரு இசைத்தொகுப்பில் இருந்து ஒலிக்கிறது. இந்த பாடலை தி குழுவினரோடு இணைந்து பாடியிருக்கின்றார். பாடலுக்கான இசையை சந்தோஷ் நாராயணன் வழங்கியிருக்கின்றார். பாடல் வரிகள் கவிஞர் விவேக்.

0: ஒழித்த பாடல் தி குழுவினர் பாடியது. பாடல்கான இசை சந்தோஷ் நாராயணன், பாடல் வரிகள் விவேக். கலைஞர் நேரம் 9:10. மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குழேந்திரநாதன் விடுக்கும் அறிவித்தல். உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகிறீர்களா? அல்லது தற்போதுள்ள பி லெண்டர் மோர்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் உள்ள சிஐபிசி வங்கி ஊடாக மோர்கேஜை பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றார் சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குழேந்திரநாதன். மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், புதிய மோர்கேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்ட் அல்லது கனடாவுக்கு புதியவர்களான மோர்கேஜ் சொல்யூஷன் என உங்கள் தேவைக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை வழங்குகிறார். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் அதிக பயன்பெறவும் சிறந்த வட்டி வீதங்களை அறியவும் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது அருகில் இருக்கின்ற சிஐபிசி வங்கியிலேயே அவரை சந்தித்து மோர்கேஜ் பெற மிதுன் குழேந்திரநாதனை நீங்கள் நாடலாம். விவரங்களை பெற்றுக்கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6474599 7
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
6: தமிழை இங்கு குட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
6: ஓ சொல்றே அம்மாமா, ஓ சொல்றே.
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
7: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 க்கு கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 க்கு 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 க்கு சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
8: Everything okay, no problem ஆண்டிச்சினம்.
9: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிறேன்.
10: The customer you're trying to reach is not available.
11: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜுகளை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155. 416-268-0155.
8: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
9: செல்லம் இல்லடா, செல்வம்.
8: சரி சரி.
12: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
0: கலைஞர் நேரம் 9:15. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாகும் என்று கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் மே மாதத்தில் 8,321 டெங்கு நோயாளர்கள் உட்பட இதுவரையான காலப்பகுதியில் 33,572 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் 19 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னையில் தனிப்பட்ட வாக்குவாதம் காரணமாக வாகனத்தால் மோதி இலங்கை யுவதி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கனடாவின் பொருளாதார மந்தநிலை தொடர்பான கேள்விகளை பிரதமர் மாக்கானி தவிர்த்து வருவதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பிஏ போலியோ தெரிவித்திருக்கிறார். கொங்கு குடியரசில் எபோலா தொற்று வேகமாக பரவுவதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இதுவரை குறைந்தது 282 பேர் எபோலா தொற்றினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள். கலையக நேரம் 9:16. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. ஒழிக்கும் அடுத்த பாடல் நந்தா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பழனி பாரதியின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: கலைக நேரம் 9:22. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தல். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோமை வாங்க திட்டமிடுகிறீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டிட்டாச் ஹவுஸ்கள் இப்போது விற்பனைக்கு இருக்கின்றன. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற விண்ணப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கும் $130,000 வரையிலான HST ரீபேட்டை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதியுடையவராகவும் இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை 719,990 டாலர்கள் மாத்திரமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை உடனே அழையுங்கள். 416-700-2222 அல்லது நீங்கள் அவர்களுடைய இணையதளமான j.ca என்ற இணையதளத்தினூடாகவும் விவரங்களை பெற்று பதிவுகளை மேற்கொள்ளலாம்.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூன் மாதம் 6-ஆம் 7-ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ஆயிஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஆயிஷா செல்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா செல்க்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம் ஜூன் மாதம் 6 மற்றும் 7 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள். கஜன் கனக விநாயகம், 416-274-4345, 416-274-4345. உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: கொடிய செய்ததா
7: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்

0: வணக்கம். நேரம் 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பரவல் தொடர்பான அபாயகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொண்டுள்ளதாக பொது சுகாதார விசேட நிபுணர் வைத்தியர் துஷானி தபேரேரா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்ற நீதிபதி திடீர் இடமாற்றம் தொடர்பில் இது அரசியல் தலையீடு என யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் சந்தேகம் தெரிவித்து ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். புதுச்சேரி காரைக்காலில் பிரெஞ்சு துணை தூதரக கவுன்சிலர் தேர்தல் இன்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஹைதராபாத் இல்லத்தில் மியான்மர் இராணுவ குழுவின் தலைவரும் அந்த நாட்டு ஜனாதிபதியுமான மின் ஆங் ஹங்லங்கை சந்தித்து பேசி இருக்கிறார்.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்ற நீதிபதி ஏஜி அலெக்ஸ் ராஜா பதுளை சிவில் மேன்முறையீட்டு மேல்நீதிமன்றத்திற்கு திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறித்து யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் தனது அதிர்ச்சியையும் கடுமையான கவலையையும் வெளியிட்டிருக்கிறது. இவ்விடயம் தொடர்பில் கடந்த மாதம் 29 நடைபெற்ற யாழ் சட்டத்தரணிகள் சங்கத்தின் அவசர பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய சங்கத்தின் செயலாளர் வி மணிமன்னன் மற்றும் உபத்தலைவர் பி ஜெயந்தன் ஆகியோரின் கையொப்பங்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு 30 இடப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஏஜி அலெக்ஸ் ராஜா கடந்த April 22 யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். அவர் பொறுப்பேற்று 1 நிறைவடைவதற்குள் 31 முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமைக்கு எவ்வித நியாயமான காரணங்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. இதனால் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு வெளிப்புற தலையீடு இருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. சில பேராணை மனுக்களில் எதிர் மனுதாரராக குறிப்பிடப்பட்டிருந்த வடமாகாண ஆளுநருக்கு எதிராக மேல் நீதிமன்ற நீதிபதி சில இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவுகள் காரணமாகவே இந்த திடீர் இடமாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேக சங்கத்தின் உறுப்பினர்கள் நம்புகின்றார்கள். குறித்த ஆளுநர் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட சில அதிகாரிகளுக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ பேசியோ இந்த விவகாரத்தை தலையிடுமாறு கோரியிருந்ததாக தமக்கு நம்பகமான வட்டாரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. எபோலா வைரஸ் பரவல் தொடர்பான அபாயகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொண்டுள்ளதாக பொது சுகாதார விசேட நிபுணர் வைத்தியர் துஷானி தபேரேரா தெரிவித்திருக்கிறார். எபோலா வைரஸின் தற்போதைய நிலை விவரம் குறித்து இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டல்களுக்கு இணங்க சுகாதார அமைச்சர் தற்போது தேவையான ஆயத்த திட்டங்களை மற்றும் அதற்கான ஒத்திகைகளையும் முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். எபோலா வைரஸ் பரவல் பதிவாகியுள்ள கொங்கோ மற்றும் உகாண்டா போன்ற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் நபர்கள் குறித்து விசேட கண்காணிப்பு செயல்முறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சின் தனிமைப்படுத்தல் பிரிவினால் விமான நிலையம் மற்றும் துறைமுகங்கள் ஊடாக வருகை தரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதுடன் சந்தேகத்துக்கிடமான நோய் அறிகுறிகளை கொண்ட நபர்கள் பற்றிய தகவல்களை தொற்று நோயியல் பிரிவுக்கு உடனடியாக அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எபோலா தொற்றுக்குள்ளாகியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நோயாளர்களை அனுமதித்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சை மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக IDH வைத்தியசாலை தயார்படுத்தப்பட்டுள்ளதாக விசேட நிபுணர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டமையின் 45 நினைவேந்தல் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: யாழ்ப்பாண பொதுசன நூலகம் சிங்கள காடியர்களால் தீயூட்டி எரிக்கப்பட்டமையின் 45வது ஆண்டு நினைவேதல் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண பொது நூலகத்தின் ஏற்பாட்டில் இன்று திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் பொது நூலகத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தது. நினைவேந்தலின் போது யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை உருவாக்குவதற்கு கேனகத்தா விளங்கிய செல்லப்பாவிற்கும் யாழ்ப்பாண பொது நூலகத்தை எரியூட்டப்பட்டதை அறிந்து உயிரிழந்த தாவீது அடிகளாருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் பொதுசர நூலகர், பிரதம நூலகர், நூலக ஊழியர்கள், வாசகர்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண பொது நூலகம் 1981 ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதி வன்முறை சிங்கள குழுவினால் தீவூட்டப்பட்டிருந்தது. நூலகம் எரிக்கப்பட்ட காலத்தில் அங்கு சுமார் 97,000 அரிய நூல்கள் இருந்ததுடன் தென்னாசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்தது. தெற்காசியாவின் அறிவுக்களஞ்சியமாக போற்றப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் கடந்த நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் துயர சம்பவமாக வடுவாகமது இன்று வரை இருந்தே வருகிறது. ஐக்கியச கட்சியின் அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவமானது தமிழ் மக்களிடையே அடையாம் அறிவு மற்றும் பண்பாடு என்பவற்றை இல்லாதொழிக்கும் ஒரு தமிழின அழிப்பின் அடையாளமாகவே தமிழ் மக்களால் பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தற்பாதுகாப்புக்காக துப்பாக்கி அனுமதி பத்திரம் வைத்துள்ளவர்கள் தங்களது துப்பாக்கிகளுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்வது தொடர்பாக காவல்துறை தலைமையகம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. 2026 ஆண்டுக்கான துப்பாக்கி அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கு இணங்க அனுமதி பத்திரத்தை பெற்று ஒரு வருடம் நிறைவடைந்தவுடன் தமக்கு அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்திற்கு துப்பாக்கி சமர்ப்பிக்க வேண்டும் என பாதுகாப்பு சபை அறிவுறுத்தியிருக்கிறது. அங்கு துப்பாக்கியின் செயல்பாடு மற்றும் அதன் இலக்கமானது அனுமதி பத்திரத்தில் உள்ள இலக்கத்துடன் ஒத்துப்போகிறதா என்பது பரிசோதிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் பெறப்பட வேண்டும் என பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வருடமும் துப்பாக்கி அனுமதி பத்திரம் வைத்துள்ளவர்களின் துப்பாக்கிகள் மற்றும் அனுமதி பத்திரங்களை பரிசோதித்து அச்சான்றிதழை வழங்கி தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு காவல்துறை அதிபர் அனைத்து காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் ஏனைய உயர் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கமைய 2026 ஆண்டிற்குரிய அனுமதி பத்திரத்தை பெற்று ஒரு வருடம் நிறைவடைந்தவுடன் தமக்கு அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்திற்கு துப்பாக்கியை நேரில் கொண்டு சென்று அதன் செயல்பாடு மற்றும் இலக்கத்தை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அந்தந்த வருடத்துக்குரிய உயிர் பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொண்ட அனைத்து உரிமையாளர்களையும் இலங்கை காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இன்று புதிதாக அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடு களத்தில் கட்டப்படும் தயத்துடன் மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: யாழ்ப்பாணத்தின் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இன்று புதிதாக அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடு தொகுதியொன்றில் கழுத்தில் கட்டப்பட்ட தாயம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட தாயத்துடன் தொடர்புடைய முழுமையான தகவல் வெளிவரும் பட்சத்தில் பெரும்பாலும் அது யாருடைய உடலம் என்பதை கண்டுபிடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக அவதானிகள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இதனிடையே இன்றைய தினம் மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டுடன் தேங்காயொன்றின்

0: கடந்த மே மாதம் 29 மற்றும் 30 ஆகிய இரு தினங்களில் மாத்திரம் நாடு முழுவதும் இடம்பெற்ற 19 வீதி விபத்துக்களில் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதிர தெரிவித்திருக்கிறார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் 19 வீதி விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன. இவற்றில் 24 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் 29 கடுமையான விபத்துக்களும் 96 சிறிய விபத்துக்களும் 19 சேத விபத்துக்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த வீதி விபத்துக்களுடன் தொடர்புடைய வாகனங்களில் ஊந்துள்ளிகளே அதிக அளவில் விபத்துக்குள்ளாகியிருக்கின்றன. உயிரிழந்த 24 பேரில் அதிகளவானோர் வீதியில் நடந்து சென்ற பாதசாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு விபத்தில் உயிரிழந்தவர்களில் நடந்து சென்ற பாதசாரிகள், ஊந்துருளி ஓட்டுநர்கள், ஊந்துருளியின் பின் ஆசனத்தில் பயணித்த பயணிகள், மிதிவண்டி ஓட்டுநர், வாகன ஓட்டுநர்கள், வாகன பயணிகள் ஆவார். பண்டிகை காலங்களில் வாகனங்களை செலுத்தும் போதும் வீதிகளில் பயணிக்கும் போதும் பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அதிக அவதானத்துடன் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என பிரதி காவல்துறை அதிபர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதி அவர்களின் இடமாற்றத்திற்கும் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாதென வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதி அவர்களின் இடமாற்றத்திற்கும் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாதென வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்திருக்கிறது. சமூகத்தில் எழக்கூடிய தேவையற்ற ஊகங்களை தவிர்க்கும் பொருட்டும் உண்மை நிலையை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலுமே ஆளுநர் செயலகத்தால் பொது அறிவிப்பு வெளியிடப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் ஊடகப் பிரிவு இன்று அறிவித்திருக்கிறது. முன்னதாக யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றிய அலெக்ஸ் ராஜா இடமாற்றம் செய்யப்பட்ட விவகாரத்தில் வடக்கு ஆளுநரின் அரசியல் தலையீடு உள்ளதென தெரிவித்து யாழ்ப்பாண சட்டத்தங்கள் சங்கத்தின் ஒரு பிரிவினர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தனர். அதைவிட ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பும் விவகாரத்தில் யாழ்ப்பாண சட்டத்திணைகள் சங்கத்திற்குள் ஒருமித்த நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கவில்லை. ஒரு பகுதி சட்டத்திணைகள் மாத்திரம் அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏனி ஒரு பகுதி சட்டத்திணைகள் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றனர். அதனையடுத்து ஏற்பட்ட குழப்பத்தினால் யாழ்ப்பாண சட்டத்திணைகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்திணை பரமராஜா யாழ்ப்பாண சட்டத்திணைகள் சங்க தலைமை பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார். யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றிய அலெக்ஸ் ராஜா கடமையில் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அவர் யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றி ஒரு மாதத்திலேயே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வடக்கு உள்ளூராட்சி மன்ற பிரதிகள் சிலருக்கு எதிராக வடக்கு ஆளுநர் அமைத்த விசாரணை குழுவுக்கு எதிராக யாழ்ப்பாண மேல்நீதிமன்றம் அண்மையில் இடைக்கால தடை விதித்திருந்தது. அவை தரப்பில் வடக்கு ஆளுநர் அரசு உயர்மட்டத்தில் முறையிட்டு அரசியல் தலையீட்டை கோரியதாக தற்போது குற்றம் சாட்டப்படுகிறது. இதனிடையே தொடர்புடைய வழக்கு மூட விசாரணைக்கு வந்தபோது உள்ளூராட்சி பிரதிகள் சார்பான சட்டத்திறிகள் நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்த முயன்றதாக தெரிவித்ததுடன் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே நீதி சேவைகள் ஆணைக்குழுவினால் யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜாவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கு ஆளுநர் மூலமான அரசியல் தலையீட்டால் இடமாற்றம் இடம்பெற்றதாக ஒரு சார் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர்.
0: இந்திய செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் பிரெஞ்சு துணை தூதரக கவுன்சிலர் தேர்தல் இன்று நடைபெற்றது. மாலை 6 மணி வரையிலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களித்தனர். வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு குடிமக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று உலகம் முழுவதும் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வாக்குப்பதிவு நடந்தது. இத்தேர்தலுக்காக புதுச்சேரியில் 2 வாக்குச்சாவடிகளும் சென்னை மற்றும் காரைக்காலில் தலா 1 வாக்குச்சாவடிகளும் என மொத்தம் 4 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள பிரெஞ்சு தூதரக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமாகியது. புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு மக்கள் ஆவலுடன் வந்து தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து தனிமனித இடைவெளியுடன் தங்களது வாக்கை பதிவு செய்தனர். புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியது. புதுச்சேரி தூதரக தேர்தல் தொகுதியாகும். இந்த தொகுதியிலிருந்து பிரெஞ்சு குடிமக்களின் நலன்களை பாதுகாக்கும் 3 முக்கிய பிரதிநிதிகளை வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்வது வழக்கமாக இருக்கிறது. இத்தேர்தலில் புதுச்சேரி தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற மொத்தம் 4378 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதில் வெற்றி பெறும் பிரதிநிதிகள் 6 ஆண்டுகள் பதவியில் நீடிப்பார்கள். தேர்ந்தெடுக்கப்படும் இந்த பிரதிநிதிகள் வெளிநாடுகளில் வசிக்கும் பிரெஞ்சு குடிமக்களின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் தூதரக கவுன்சிலிலும் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். ஐந்து நாள் பயணமாக இந்தியா சென்றிருக்கின்ற மியான்மரின் ஜனாதிபதி யூ மின் ஆங் பிரதமர் மோடியுடன் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்.

தென்கிழக்கு ஆசியாவில் சீனா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் இந்தியாவிற்கும் மியான்மாருக்கும் இடையிலான உறவுகளை மறுவடிவமைக்க தேவை அதிகம் எழுந்திருக்கிறது. இதுபோன்றதொரு நிலையில் மியான்மர் இராணுவ குழுவின் தலைவரும் ஜனாதிபதியுமான மிங் ஆங் ஹியானித் 5 நாள் பயணமாக இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் மியான்மரின் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மின் ஆங் ஹெலாயிங் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். எனவே இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியை இன்று ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து அவர் கலந்துரையாடியிருக்கிறார். மியான்மர் பல ஆண்டுகளாக ராஜதந்திர தனிமைப்படுத்தலில் இருந்து வெளிவர முயன்று வருகிறது. மறுபுறம் மியான்மர் நாட்டில் உள்ள முக்கியமான அரிய மண் தாதுக்களின் இருப்பை பெறுவதற்கும் அங்கு சீனாவின் அளவு கடந்த ஆதிக்கத்தை குறைத்து தனது செல்வாக்கை வலுப்படுத்துவதற்கும் இந்தியா விரும்புகிறது. இதுபோன்ற சூழலில்தான் பிரதமருடனான மியான்மர் ஜனாதிபதியின் சந்திப்பு அமைந்திருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

எபோலா வைரஸ் பரவல் தொடர்பான அபாயகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொண்டுள்ளதாக பொது சுகாதார விசேட நிபுணர் வைத்தியர் துஷானி த பெரேரா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்ற நீதிபதி திடீர் இடமாற்றம் தொடர்பில் இது அரசியல் தலையீடு என யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் சந்தேகம் தெரிவித்து ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். புதுச்சேரி காரைக்காலில் பிரெஞ்சு துணை தூதரக கவுன்சிலர் தேர்தல் இன்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஐதராபாத் இல்லத்தில் மியான்மர் இராணுவ குழுவின் தலைவரும் அந்த நாட்டு ஜனாதிபதியுமான மின் ஆங் ஹாங்லாங்கை சந்தித்து பேசியிருக்கிறார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இரவு இலங்கை இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

காலை நேரம் 9:46. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 16°C இருக்கிறது. காற்று தெற்கு தென்கிழக்காக மலைத்தளத்திற்கு 4 km வகுத்தில் சீராக வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 10°C காணப்படும். இன்றைய பின்றவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பின்றவில் காற்று வடமேற்காக மலைத்தளத்திற்கு 20 km வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 25°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 11°C காணப்படும். நாளைய பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 27°C அன்றைய நாளில் அதி குறைந்த வெப்பநிலையாக 14°C காணப்படும். அன்றைய நாளும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோவின் எரிபொருள் விற்பனை விலையை பார்த்துவிடலாம். இன்று நள்ளிரவின் பின்னர் மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் தொடர்ந்தும் 169.9% நிர்ணயிக்கப்பட்ட விலை இருக்கப் போகிறது. கலைநேரம் 9:47. ஒலிக்கும் பாடல் ஏ பி ரவி பாடியது.

0: இசைமையில் நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9056-7672. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி, ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங், ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
4: உங்கள் பட்ஜெட்டு கிட்ட விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட். டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறதே பிரிக் அவுட்லெட். தளவாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% வரையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு பில்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
7: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
9: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
10: ABS Mr. P.
11: உலகம் முழுவதும் 101.3
12: கலைஞர் நேரம், 9:55. ஒலிக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வி எஸ் நரசிம்மனின் இசையில் கலைவாணன் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் ஒலிக்கிறது பாடல் கண் சிமிட்டும் நேரம் திரைப்படத்திற்காக.

0: வணக்கம். நேரம் 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் தரைப்படை பாதுகாப்பு வாகனங்களை தயாரிப்பதற்காக அல்கோமா ஸ்டீல் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளதாக தென்கொரிய பாதுகாப்பு நிறுவனமான ஹான்வா தெரிவித்திருக்கிறது. அதிகமான மக்கள் தற்காலிக அல்லது பகுதி நேர வேலைகளில் ஈடுபடுவதால் கனடாவின் வேலைவாய்ப்பு காப்பீடு பரந்த மற்றும் மாறிவரும் தொழிலாளர் சக்திக்கு பயனளிப்பதில்லை என்றே கனேடிய உணவு வங்கி தெரிவித்திருக்கிறது. ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை இன்று தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடமறித்ததாக குவைத் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் பெய்ரூத்தின் தெற்கு புறநகர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் இன்று எச்சரித்ததாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவில் தரைப்படை பாதுகாப்பு வாகனங்களை தயாரிப்பதற்காக இராணுவ தரத்திலான எக்கை வழங்குவதற்கு அல்கோமா ஸ்டீல்ஸ் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக தென்கொரிய பாதுகாப்பு நிறுவனமான ஹான்வா தெரிவித்திருக்கிறது. கனேடிய ஆயுதப்படைகளுக்காகவும் நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவும் இராணுவ தரை வாகனங்களை தயாரிப்பதற்கான ஒரு கூட்டு முயற்சியை குறித்து கனடாவின் வாகன உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் ஒரு தனி ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக ஹான்வா ஏப்ரல் மாதம் தெரிவித்திருந்தது. இந்த பல பில்லியன் டாலர் ஒப்பந்தத்திற்காக தென்கொரிய நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு நிறுவனம் ஜெர்மனியின் டிகேஎம்எஸ் நிறுவனத்துடன் போட்டியிடுகிறது. ஒன்டாரியோவின் வான் நகரில் உள்ள மார்டின்ரியா இன்டர்நேஷனல் ஆலையில் தென்கொரிய அரசாங்க அதிகாரிகள் பிரதிநிதிகள் குழுவுடன் இணைந்து ஹான்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டது. கடந்த வாரம் ஒட்டுவாவில் நடந்த ஒரு ஆயுத கண்காட்சியில் உரையாடிய கனடிய அதிகாரிகள் இந்த துணை ஒப்பந்தத்தின் வெற்றியாளரை இந்த மாதம் மத்திய அரசு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தனர். அதிகமான மக்கள் தற்காலிக அல்லது பகுதி நேர வேலைகளில் ஈடுபடுவதால் கனடாவின் வேலைவாய்ப்பு காப்பீடு பரந்த மற்றும் மாறிவரும் தொழிலாளர் சக்திக்கு பயனளிப்பதில்லை என்று கனடிய உணவு வங்கி தெரிவித்திருக்கிறது. அதன் சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ள உணவு வங்கி தொழிலாளர் சந்தை பகுதி நேர தற்காலிக மற்றும் ஒப்பந்த வேலைகளை நோக்கி நகர்ந்துள்ளதாகவும் அதே சமயம் இஐ ஆனது ஒரே முதலாளியிடம் நிலையான முழு நேர வேலை செய்யும் சுருங்கி வரும் தொழிலாளர் சக்திக்கு மட்டுமே சேவை செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறது. வேலையின்மை அதிகமாக இருப்பதாலும் குடும்பங்கள் அதிக வாழ்க்கை செலவை சமாளிக்க போராடுவதாலும் காலாவதியான இஐ அமைப்பு கனடாவின் மீள்தன்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும் என்று கனடிய உணவு வங்கியின் தலைமை நிர்வாகி கிறிஸ்டின் ஃபியர்லட்சை தெரிவித்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தொழிலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான காப்பீடு செய்யக்கூடிய மணி நேரங்களை குவிக்க வேண்டும் என்ற இஐ தகுதியே இந்த பிரச்சனையின் மையமாக இருக்கின்றது என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இருப்பினும் சீரற்ற வேலை நேரம், பல வேலைகள் மற்றும் ஒப்பந்த வேலைகள் ஆகியவை நிலையான வேலைகளை கொண்டவர்களுக்கும் இஐக்கு தகுதி பெறுவதை மிகவும் கடினமாக்குகின்றன என்று அது மேலும் தெரிவித்திருக்கிறது. அதிக வருமான நிலையற்ற தன்மையை எதிர்கொள்ளும் பல தொழிலாளர்களை விளக்குகிறது. இஐ என்பது வேலை தேடும் பணியாளர்களுக்கான நிதி இடைவெளியை நிரப்பும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். இது காப்பீடு செய்யக்கூடிய சராசரி வாராந்திர வருமானத்தில் சுமார் 55% வழங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கனேடிய உலக செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை இன்று தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்ததாக குவைத் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் வளைகுடா நாட்டில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற அமெரிக்க படைகளை இலக்காக கொண்ட 2 ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் நாடு முழுவதும் கேட்கப்பட்ட வெடிப்புச் சத்தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்குகளை தாக்கி இடைமறித்ததால் ஏற்பட்டவை என்று குவைத்தின் பொதுப்பணியாளர் குழு தெரிவித்திருக்கிறது. பின்னர் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதல்களை கண்டித்ததுடன் கொடூரமான தாக்குதல்கள் என்று கூறி ஈரான் இதற்கு முழு பொறுப்பு எனவும் தெரிவித்திருக்கிறது. மில்லியன் கணக்கான சிறுவர்களின் இணைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடக கணக்குகளை வைத்திருப்பதை தடை செய்யும் புதிய சட்ட விதிமுறைகளை மலேசிய அரசாங்கம் இன்று அமுல்படுத்துகிறது. அதன்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற 8 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களை கொண்ட சமூக ஊடக தளங்கள் அனைத்தும் பயனர்களின் வயதை உறுதிப்படுத்தும் நடைமுறையை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இந்த விதிகளுக்கு இணங்க தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படும். எனினும் சட்டத்தை மீறி சிறுவர்கள் கணக்குகளை தொடங்கினால் பெற்றோருக்கு அபராதம் விதிக்கப்படாது. இணைய கொடுமைப்படுத்துதல், தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் மற்றும் சிறுவர்களை சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக்கும் அம்சங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தோனேசியா போன்ற நாடுகளும் இவ்வாறான வயது கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் பிரித்தானியா, பிரான்ஸ், தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகள் இது குறித்து ஆராய்ந்து வருகின்றன. இருப்பினும் மெட்டா நிறுவனம் போன்ற தொழில்நுட்ப அமைப்புகள் இத்தகைய முழுமையான தடைகள் காரணமாக 13 வயதினர் பாதுகாப்பற்ற மற்றும் இணைய பக்கங்களை நாடக்கூடும் என எச்சரித்திருக்கிறார்கள். அத்துடன் வயதை உறுதிப்படுத்த அரசாங்க அடையாள அட்டைகளை கோருவது தரவு தனியுரிமை குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு பெற்றோருக்கு அபராதம் இல்லாததால் இந்த சட்டத்தை தட்டி கழிப்பது எளிது என்றும் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் இன்று எச்சரித்ததாக அல்ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியின்படி இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் ஊர்களை நோக்கி ஹிஸ்புல்லா தொடர்ந்து ராக்கெட்டுகளை ஏவி வருவதால் தாஹியா பகுதியில் உள்ள இலக்குகளை தாக்குவோம் என்று இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக பெய்ரூட்டின் தாஹியா மாவட்டத்தில் உள்ள பயங்கரவாத இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இராணுவத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவில் தரைப்படை பாதுகாப்பு வாகனங்களை தயாரிப்பதற்காக அல்கோமா ஸ்டீல் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளதாக தென்கொரிய பாதுகாப்பு நிறுவனமான ஹான்பா தெரிவித்திருக்கிறது. அதிகமான மக்கள் தற்காலிக அல்லது பகுதிநேர வேலைகளில் ஈடுபடுவதால் கனடாவின் வேலைவாய்ப்பு காப்பீடு பரந்த மற்றும் மாறி வரும் தொழிலாளர் சக்திக்கு பயனளிப்பதில்லை என்றே கனடிய உணவு வங்கி தெரிவித்திருக்கிறது. ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை இன்று தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்ததாக குவைத் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. தாக்குதல்களை மேற்கொள்ளப்பட உள்ளதால் பெய்ரூத்தின் தெற்கு புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் இன்று எச்சரித்ததாக அல்ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: கரையக நேரம் இரவு 10:10. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சியில் தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: உரும்பிராய் மக்கள் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தின கூட்டம் June 5 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 பாபா பேங்கட்ஹாலில் நடைபெறும். 416-841-2953 வட்டுக்கோட்டை இந்து வாலிபர் சங்க கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் June 7 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 2 ரொசல் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க் ஏரியா 4 நடைபெறும். 416-996-6915 தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னத்துறையின் பவளவிழா சிறப்பு மலர் அறிமுக விழா June 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு, இலக்கம் 3474 கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கின்ற கியூசிஸ் பேங்க்வெட் ஹாலில் நடைபெறும். 416-561-8624
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

கலைஞர் நேரம் இரவு 10:12. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நேர்களில் 10:30 செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: காதுக்கினிய கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்
1: ஒழிக்கும் பாடல் ஒருத்தி இரண்டு திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடலுக்கான இசையை ஸ்ரீ விஜய் ராகவன் வழங்கியிருக்கிறார். பாடல் வரிகள் வருண். பாடலை ஸ்ரீ விஜய் ராகவனோடு இணைந்து பாடியிருக்கின்றார் சின்மை சிவகுமாரன்.

0: காலை நேரம் 10:17. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் விடுக்கும் அறிவித்தல். உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகிறீர்களா, அல்லது தற்போதுள்ள பி லெண்டர் மோர்கேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் உள்ள சிஐபிசி வங்கி ஊடாக மோர்கேஜை பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றார் சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன். மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், புதிய மோர்கேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்ட் அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் என உங்களுக்கு தேவைக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை வழங்குகிறார். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் அதிக பயன் பெறலாம். சிறந்த வட்டி வீதங்களை அறியவும் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது அருகில் இருக்கின்ற சிஐபிசி வங்கியில் சென்று அவரை நீங்கள் நேரடியாக சந்தித்தும் கூட மோர்கேஜ் பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மிதுன் குலேந்திரநாதன், சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் அட்வைசர், 6474599757.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: உலகம் முழுவதும் 101.3.
0: ஒலிக்கும் பாடல் காதல் வேதம் இசை தொகுப்புக்காக ஒலிக்கிறது. பாடலை ஹரியரன் பாடியிருக்கிறார். பாடல் வரிகள் பைரமுத்து.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அழையுங்கள் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. கஜன் கனக விநாயகம்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
7: கலைக நேரம் 10:26. ஒலிக்கும் பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், P. சுசீலா இணைந்து பாடியது.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு எப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசரியில் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
5: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
6: கலைஞர் நேரம் 10:33. ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தல். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ வீட்டை வாங்க திட்டமிடுகிறீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுஸ்கள் மற்றும் டிட்டாச் வீடுகள் இப்போது விற்பனைக்கு இருக்கின்றன. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயமாக பார்க்கப்படுவது புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கும் $130,000 வரையிலான HST ரீபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராகவும் இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை $719,990 மாத்திரமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கங்கள் 416-700-2222, 416-700-2222, அல்லது j.ca என்ற இணையதளத்தின் ஊடாக சென்று கூட நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொண்டு பதிவுகளை மேற்கொள்ளலாம். ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள். கலைஞர் நேரம் 10:34. நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றைய செய்தியின் பின்னணியிலும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் சுரேஷ் தர்மா.

0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொள்கின்றார். இன்று நாங்கள் 45 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் மாறாத வலுவாக காயமாக இருக்கின்ற யாழ் நூலகம் பற்றி பேசிக்கொள்ளப் போகின்றோம். கூறுங்கள் சுரேஷ் சர்மா, இந்த யாழ் நூலகத்தின் எரிப்பானது, அதாவது ஒரு இனத்தினுடைய வளர்ச்சியை அல்லது ஒரு இனத்தை அளிப்பதாக இருந்தால் அவர்களுடைய அந்த கல்வியை அளிக்கின்ற பொழுது நிச்சயமாக அதை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் மிக முக்கியமாக ஒரு அறிவு சார்ந்த விடயங்களை அளிக்கின்ற பொழுது ஒரு இனத்தை முற்றுமுழுதாக ஒதுக்கக்கூடிய அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது திட்டமிடப்பட்ட ஒரு செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய ஞாபகங்கள், இதுக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நிச்சயமாக இது தமிழர்களின் வாழ்வியலில் பேரிடியாகவும் ஒரு விடுதலை போராட்டத்திற்கான அத்திவாரத்தின் அடிநாதமாகவும், அதாவது வந்து இளைஞர்களிடையே இருந்த விடுதலை உணர்வை ஒன்றமைத்து 1983 தாக்குதல்கள் நடத்தி அது ஒரு இயக்கங்களாக வெளிவருவதற்கான காரணியாக இருந்தது. இந்த மாணவர்களிடையே இது குறித்து எழுந்த ஒரு உணர்வலையும் கற்றவர்களிடையே இது குறித்து எழுந்த ஒரு பேரதிர்ச்சியும், இரு இனங்களும் இணைய முடியாதா என்கின்ற அளவிற்கு என்றால், இந்த பொது நூலகங்கள் என்பன சாதாரணமாக புத்தகங்களை மட்டும் தருவன அல்ல. இவை ஆராய்ச்சிக்காக, மக்களின் கல்விக்காக மற்றும் மொழி புலமைக்காக, அதனை விட ஏழை மாணவர்களின் கல்வி கற்றலுக்கான ஒரு ஆலயமாக விளங்குவதோடு பலரையும் இந்த வாசித்தலுக்குள் உட்படுத்துதல் மூலம், அதாவது வந்து ஒரு ஆங்கில அறிஞர் கூறியிருப்பார், புத்தகங்களை வாசிப்பவர்கள் பல 1000 வாழ்வை வாழ்கின்றார்கள், புத்தகங்களை வாசிக்காதவர்கள் 1 வாழ்வையே வாழ்ந்து இறக்கின்றார்கள் என்றால், ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வாழ்வு, அது கதை சொல்கின்ற பாணியாக இருக்கட்டும் அல்லது அது வரலாற்றை தருகின்ற பாணியாக இருக்கட்டும், அவற்றின் தன்மை என்பது அந்த காலம் கடந்து மிதித்து நிற்கின்ற விடயம். அவ்வாறான நிலையில் அதை கொண்டு வருகின்ற விடயம் என்பது இந்த புத்தகங்கள் என்பன உள்ளூர் வரலாறு மற்றும் கலை கலாச்சாரம், சமயங்கள் எவ்வாறு வளர்ந்தன, எவ்வாறு அந்நிய ஆக்கிரமிப்புகள் இருந்தன போன்ற பல இத்தியாதிகளையும் பல ஆண்டு கணக்காக சேகரித்து வைத்திருக்கின்ற ஒரு இடமாகவும் அல்லது ஆண்டு கணக்கான பதிப்புகளை கொண்டிருக்கின்ற இடமாகவும் இருக்கின்ற நிலையுமே தான் இந்த பொது நூலகங்களில் இருக்கின்றது. அதிலும் தென்னாசியாவிலேயே மிகவும் சிறந்த ஒரு நூலகமாக கருதப்பட்டது யாழ்ப்பாண பொது நூலகம். அதற்குரிய காரணம், அங்கே இருந்த 95,000 மேற்பட்ட புஸ்தகங்கள் மாத்திரமல்ல, அது பனையோலை சுவடிகளில் எழுதப்பட்ட விடயங்களை எல்லாம் கொண்டிருந்தது, மற்றும் புராதன காலத்தில் எழுதப்பட்டவை மாத்திரமல்ல, 1845களிலேயே யாழ்ப்பாணத்தில் இந்த சுதேஷ் மோர்னிங் ஸ்டார் என்கின்ற ஒரு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை வெளிவந்திருந்தது. அதன் பிறகு அச்சுக்கலை என்பது இலங்கையிலும் இந்தியாவிலும் வளர்வதற்கான மூலப்புள்ளியாக கூட இருந்த பிரதேசங்களில் இருந்து யாழ்ப்பாணம் குறிப்பாக வந்த ஒரு பல அரிய தகவல்களையும் வைத்திருந்தது. எனவே இவ்வாறான ஒரு இடத்தை அவர்கள் அளிப்பதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களிடையே இருந்த இனவாதத்தின் உச்சப்போக்கு, குறிப்பாக இந்த கல்வி கற்றவர்கள்தான் அமைச்சுக்களின் செயலாளர்களாகவும் அதி ஆலோசகர்களாகவும் சிங்கள அமைச்சர்களுக்கு இருந்தார்கள். அவர்கள் தமிழர்கள், அதாவது பிரேமதாசாவின் ஆரம்ப காலத்தில் கூட 5 லிங்கங்கள் அவர்களுடைய பேர் லிங்கங்கள் என்று முடியும், லிங்கம் என்று முடியும், அவ்வாறு 5 பிரதம செயலாளர்கள் பதவியில் அவ்வாறான தமிழர்கள் இருந்தார்கள். அதே போல எந்த துறையை எடுத்தாலும் அல்லது எந்த ஒரு நிர்வாகத்துறையிலோ திணைக்களத்திற்கோ தலைமை பொறுப்பு என்பதை வகிக்கக்கூடிய தன்மையும் புலமையும் தமிழர்களிடையே ஆளுமையாக இருந்த காரணத்தால் அவர்கள் அதனை வெறுத்திருந்தார்கள். வெறுத்ததோடு மாத்திரமல்லாமல் கல்வி கற்றலில் இந்த தரப்படுத்தலை கொண்டு வருவதற்காக

0: இந்த கல்லூரி சென்ட்ரல் போன்றவற்றில் இருந்தெல்லாம் அவை தனி வரலாற்றை கொண்டிருக்கின்றன என்றால், ஒட்டுமொத்தமாக வகுப்புகள் அனைத்துமே பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாவது, அதனை அவர்கள் விடுமுறை முற்றியே கொண்டாடிய வரலாறுகள் இருக்கின்றன. ஒன்று இரண்டு வகுப்புகள் என்றெல்லாம் அது ஆண்டாண்டுகாக சில ஆண்டுகள் தொடர்கின்ற பொழுது, இவர்களை பொறுத்தவரையில் இவ்வாறான தமிழர்களின் கல்வியை தரப்படுத்த வேண்டும் என்று, சிங்கள பகுதியில் ஒரு மாணவர் 68 அல்லது 60 புள்ளிகளை எடுத்தால் போதும், ஆனால் தமிழ் பகுதிகளில் அவர்கள் 90 புள்ளியை எடுக்க வேண்டும், 60 என்றல்ல அதைவிட கீழான புள்ளிகளை கூட, குறிப்பாக ஹேகாலை போன்ற மாவட்டங்களில் இன்னும் குறைவான புள்ளிகளை எடுத்தால் கூட போதும் என்கின்ற பொழுது, இங்கே தரம் குறைக்கப்பட்டும் தமிழர்கள் தகுதி இழக்க வைக்க முடியவில்லை. அதன் காரணமாக மிகவும் திட்டமிட்ட முறையில் ஜெயவர்த்தனாவின் அமைச்சர்கள் அங்கே வந்து நின்று இதனை காரியப்படுத்தி இராணுவத்தின் மூலம் தெளிவாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இது இருந்தது. இது நிச்சயமாக தமிழர்களின் அறிவை மங்கடிக்க முடியவில்லை, தமிழர்களின் அறிவாலயத்தை இல்லாத செய்வதன் மூலம் அங்கே இந்த தேசத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கான ஒரு செய்கையாக பார்க்கப்பட்டது. இது மேலதிகமான இளைஞர்களை போராட உந்தி, அது ஒரு விடுதலை போராட்டமாக முனைப்பு கொண்ட பொழுது இந்தியா அதற்கு பகிழ்ச்சி அளிப்பதற்கான ஒரு வகைபாகத்தை கூட இந்த பொது நூலகமும், அதன் பிறகு 1983 ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலையும் காரணமாக இருந்திருந்தது. எனவே இது அதாவது கல்வி என்பது மனிதனுக்கு முக்கியமானது என்பதை விட வாசித்தலின் மூலம் பூர்ணமடைகின்ற மனிதன் நிச்சயமாக தாராளமாக சிந்தனை உடையவனாகவும் அல்லது செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு நிதான போக்கை கடைபிடிப்பவனாகவும் இருப்பான் என்கின்ற ஒரு தன்மையை இந்த பல்கலைக்கழகம் பல 1000 பேரிடமே ஏற்படுத்தி இருந்தது. அதன் மூலம் இந்த கற்றலின் மூலம் அவர்கள் அதாவது வந்து என்ன தொழில் செய்கின்றார்கள், எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பது எல்லாவற்றையும் விட கற்றலின் மூலம் வாழ்தல் என்பதை வளமையாக கொண்டிருந்த ஒரு இனக்குழுமத்தின் அந்த அடிநாதமே அழித்தொழிக்கப்பட்ட நிகழ்வு தான் இது. அதன் பிரதிமையாக இப்பொழுது நீங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற இன்று, அதாவது 31 மே 31 தேதி இரவும் ஜூன் மாதம் 1 தேதி அதிகாலை பொழுதுகளிலும் அது எரிந்து சாம்பராகி விட்டது. அங்கே காவல் துறை கூட சென்று அதனை உண்மையிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, புஸ்தகங்கள் காகிதங்கள் எரிகின்ற பொழுது அதனை அணைப்பது என்பது மிகவும் கடினம், ஆனால் அவ்வாறு இருந்தும் அதனை சில பகுதிகளை கூட காப்பாற்றி இருக்கலாம். அங்கே இருந்த பாதுகாப்புத்துறையோ அல்லது இனியோரோ செயற்பட்டிருந்தால், ஆனால் அவர்கள் கூட வேறு விதமான கடமைகள் அல்லது திசை திருப்பப்பட்டு நடைபெற்ற ஒரு தாக்குதலாகத்தான் இதனை பார்க்கப்பட்டது. இதன் பிரதிமையாக இலங்கை இந்த போருக்குள் சென்று 2009 வரை இந்த போர் நடைபெற்றிருந்தாலும் எங்களுடைய பகுதி என்பது இன்னும் பின்தங்கிய பகுதியாகவே இருக்கின்றது என்பதை ஒரு கவலையாக பதிவு செய்யலாம். அதுதான் உண்மை.
1: நீங்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அது இராணுவம் இலங்கையின் பாதுகாப்பு படைகள் முன்னின்று அமைச்சர்கள் முன்னின்று நடத்திய ஒரு விடயம் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் ஒரு செய்தியும் இருக்கிறது, அதாவது அந்த நேரத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏதோ ஒரு தேர்தல் நடந்தது, அந்த கலவரங்களை இழக்குவதற்காக இராணுவத்தினரும் காவல்துறையினரும் சென்றதால் தான் இந்த தீயணைப்பை நிறுத்த முடியாமல் போனது என்று ஒரு ஒரு கருத்து கூட இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன?
0: இல்லை, இது நிச்சயமாக திட்டமிட்ட முறையில், அதாவது வந்து நூலகத்திற்கும் யாழ்ப்பாண கூட்டைக்கும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கும் மற்றும் நாவந்துறை இராணுவ முகாமிற்கும் உள்ள தூரங்கள் என்பன மிகவும் குறைவு, அதாவது பாதுகாப்பு படைகளால் சூழப்பட்ட இடங்களாகவும், அதேவேளை இவ்வாறான தேர்தல்கள் இடம்பெறும் பொழுது வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற இடமாக அநேகமாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி தெரிவு செய்யப்படுவதற்கு காரணமும் இந்த பாதுகாப்பு வட்டத்திற்குள் இது இருப்பதால். சில வேளைகளில் அது கச்சேரி போன்ற இடங்களில் நடைபெறும், கச்சேரி போன்ற இடங்களில் நடைபெற்றாலும் பாதுகாப்பு சில வேளைகள் காரணத்துக்காக இவ்வாறு கல்லூரிகளில் கூட இவ்வாறு வைத்து செய்வது, இது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் அல்லது உடனடியாக கண்காணிக்க கூடிய வலயத்தில் இருந்திருந்தது. ஆனால் திட்டமிட்ட வகையிலான இந்த செயற்பாடு என்பது எடுக்கப்படுகின்ற பொழுது அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கூட அங்கே உள்ள படை அதிகாரிகளால் முடியாமல் இருந்திருக்கும். என்றால் அவர்களுக்கு தெரியும் இதற்கான ஆசீர்வாதம் என்பது உச்ச அரசில் இருந்து வருகின்றது, அதன் அமைச்சர்கள் வந்து காமினி திசாநாயக்கா போன்றவர்கள் நினைக்கின்றேன், லலிதா

0: சொல்லி, அல்லது காமினி திசாநாயக்கா,
1: காவிரி
0: இரண்டிலும்.
1: சனநாயக்கா, காவிரி சனநாயக்கா தான் முன்னின்று நடத்தியதாக ஒரு தகவல்
0: ஆமாம்,
1: இருக்கிறது.
0: காமினி திசாநாயக்கா. அப்படி அவ்வாறெல்லாம் இருந்து நடந்த பொழுது அது நிச்சயமாக ஆசியுடன் நடைபெறுகின்ற ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாகத்தான் பார்க்க முடிந்திருக்கும். அதனை அவர்கள், அதாவது வந்து கைகள் கட்டப்பட்ட நிலையில், இவ்வாறு கூறுங்கள், தமிழ் அதிகாரியாக இருந்தால் நிச்சயமாக அவரால் முன் சென்று அதனை தடுக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்திருக்காது. அதே சிங்கள அதிகாரிகளாக இருந்திருந்தால் அவர்கள் அதற்கு அனுசரணை கொடுத்திருப்பார்கள், அல்லது அமைதியாக இருந்திருப்பார்கள். அவ்வாறுதான் அந்த நிலைமை இருந்தது. இருந்த பொழுதிலும் இது நான் கூறியது போல இந்த பிரபஞ்ச சுழற்சியில் இதை ஏற்படுத்திய மாற்றம் என்பது நிச்சயமாக தமிழர்களுக்கான அந்த விடுதலை என்பதை இவ்வாறு கூறலாம். இவ்வாறு இந்தியா போராட்டங்களுக்கான ஆயுத பயிற்சியை வழங்கி இந்தியா மத்திய அரசு, அதாவது வந்து பார்த்தஜி பார்த்தசாரதி, இந்திரா காந்தி பார்த்தசாரதி ஆகியோர் இதற்கான சகல நடவடிக்கைகளையும் திட்டமிட்டவாறு செய்து இயக்கங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் மற்றும் தமிழ்நாட்டில் பயிற்சிகளை அளித்து அவர்களை போராட வைத்து அந்த போராட்டம் முனைப்பு பெற்ற பொழுது, நம் மாகாண சபை மூலமான தீர்வு ஒன்றுக்கு முயற்சியை மேற்கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது பெங்களூரிலும் பிறகு திம்புவிலும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. அப்பொழுது சென்ற தலைவர்கள் எல்லாம் கற்றவர்களாகவும் இருந்தார்கள், மற்றும் நிலைமைகளை அறிந்தவர்களாகவும் இருந்தார்கள். இருந்த பொழுதிலும் அங்கே இடம்பெற்ற எதிர்பாராத துப்பாக்கி சம்பவங்கள், குறிப்பாக 1984 ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதியாக இருக்க வேண்டும், அல்லது நவம்பர் மாதம் இந்த இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றால், அவர்கள் 1983 ஆம் ஆண்டு அக்டோபர் 30 ஆம் தேதி இந்த பொற்கோயில் உள்ளே நடத்திய தாக்குதலால் அது நடைபெற்றது நினைக்கின்றேன். அப்போ அவ்வாறான நிகழ்வுகளால் நிலைமைகள் புரண்டு போய், பிறகு ராஜீவ்காந்தியின் வருகையின் பின்னர் நிலைமைகள் மோசமாகி அது இந்திய அமைதிப்படையாகி, அதன் பிறகு 30 வருடங்கள் இந்த 90 ஆம் ஆண்டில் இருந்து 29 வருடங்கள் இந்த போர், 89 ஆம் ஆண்டு, 90 ஆம் ஆண்டு அவர்கள் வெளிப்புறப்பட்டார்கள் என்றாலும் அந்த போர் உச்சத்தை அடைந்த போதும் இப்பொழுதும் அனைவருமே கூறுகின்றார்கள், இது அனைத்துலகை முன்னின்று ஒரு ஒடுக்கிய போர் என்று. அதன் பிறகும் இப்பொழுது எங்களுடைய மக்கள் அங்கே ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு, அல்லது அந்த மத்திய பிரதேசங்களை விட 30-40 வருடம் பின்தங்கிய பொறியியல், கட்டிடவியல் மற்றும் பெருந்தெரு அமைப்பு மற்றும் கழிவாய் தண்ணீர் விநியோக அமைப்புகளை கொண்டிருக்கின்ற பிரதேசத்தில் வாழ்வதாக இருந்தாலும், இந்த பிரபஞ்ச சுழற்சியால் அது புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு தமிழர்களை ஏற்றுமதி செய்திருந்தது. அது ஒரு மாறுதலாக சில வேளைகளில் இடம்பெற்ற ஒரு விடயமாக இருந்தாலும், அங்கே உள்ள மக்களுக்கான ஒரு தலைமை என்பது, தேவை என்பது தற்பொழுது தேடுதலுக்குரிய விடயமாகவும், ஒரு நியாயமான நேர்மையான ஒரு தலைமை என்பது தேவை. அவர்கள் நிச்சயமாக மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடல் ஒன்று இடம்பெறுகின்றது. ஏனென்றால் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டு அங்கே அரசியல் செய்பவர்கள் நிச்சயமாக அபிவிருத்தி நடவடிக்கைகளில் முனைப்புடன் செயற்படுவதில்லை, அல்லது அங்கே உள்ள பிரதேசங்களுக்கு அபிவிருத்திக்காக கொடுக்கப்படுகின்ற பணத்தை கூட பெற்று அபிவிருத்தி செய்வதை அவர்கள் விரும்புவதில்லை என்பதை நாங்கள் காலங்காலமாக காண்கின்றோம். அந்த அதற்கான பயம் என்னவென்று சொன்னால், அபிவிருத்தி இடம்பெற்று அரசு பெயர் பெற்றுவிடும், அல்லது அரசு சார்ந்த கட்சிகள் தங்கள் பலம் பெற்றுவிடும் என்று. எனவேதான் இந்த அங்கே உள்ள தொழிற்சாலைகளோ அல்லது இவ்வாறான விளையாட்டு அரங்குகள் போன்றவை அமைப்பதில் எல்லாம் முட்டுக்கட்டைகள் எல்லாம் ஏற்படுகின்றன. அவ்வாறான நாங்கள், அதாவது வந்து வாழ வேண்டும், போராட வேண்டும், சகலவை இருந்தாலும் அங்கே கூட ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், அங்கே உள்ள, அதாவது வந்து மக்கள் சென்று வர வேண்டும், வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் மௌனம் காக்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். தங்களுக்குரிய வருவாய்களை பெறுகின்றார்கள், குறிப்பாக இந்த பாரத் பூமி போன்றவற்றை பெறுவதன் மூலம் செய்வது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உலக வங்கி நிதி கொடுத்த பொழுதோ, அல்லது வேறு இடங்களில் இருந்து நிதிகள் செல்கின்ற பொழுதோ, அந்த திட்டங்களை தடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அங்கே ஒரு தலைமை தேவை. அந்த தலைமை என்பது நிச்சயமாக உள்ளூர் மக்களின் தேவை அறிந்த தலைமையாகவும், ஒரு மாகாண சபை என்கின்ற தீர்வுக்குள் சகல கட்சிகளும் இப்பொழுது நிற்பதால், மாகாண சபை நோக்கிய பயணத்தின் மூலமே அபிவிருத்திகளை கொண்டு செல்வதாகவும் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசையாக இருக்குமே என்று சொன்னால், அந்த அதாவது வந்து இந்த நூலக எரிப்பு எவ்வாறு ஒரு இனத்தை புரட்டி போட்டு எவ்வாறு ஒரு போராட்ட இனம் குணமாக கொண்டு வந்து எவ்வாறு அந்த இனத்தின் தலைமை தன்னை தானே ஆசியாக்கி இதைவிட இந்த உலகம் எங்களை ஒன்றும் செய்யாது, இதுதான் இவர்கள் எங்களுக்கு தருகின்ற கற்பிதம் என்பதை அவர்கள் கவலையுடன் ஏற்றிருப்பார்கள் என்றால் அவ்வாறு தான் இந்த உலகம் நடந்தது. அதற்கு கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், உக்ரைன், ரஷ்யா போன்றவை எல்லாம் ஏகதாளமாக ஒன்றிணைந்திருந்தன ஒரே பாதையில் தங்களுடைய முரண்பாடுகளை விட்டு. அது தமிழினத்திற்கான ஒரு சாபமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஏதாவது ஒரு தேவையை நோக்கியதாக பயணிப்பதாக இருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு புதிய தலைமை தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு கருதுகோளாக எடுத்துக் கொள்ளலாம்.
1: நன்றி சுரேஷ் சர்மா. நீங்கள் குறிப்பிட்டது போலவே 45 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இருந்தாலும் இப்பொழுது புதிதாக மீண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வசதிகளை உருவாக்கி தரலாம், நிறைய கட்டடங்களை, புதிய கட்டடங்களை உருவாக்கலாம். இருந்தாலும் அதில் இருந்த பொக்கிஷங்களை மீண்டும் மீட்டெடுப்பது என்பது 45 ஆண்டுகள் அல்ல, இன்னும் எத்தனையோ வருடங்கள் சென்றாலும் அது எப்பொழுதுமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அவற்றை மீட்டெடுக்க முடியாது என்பது நிச்சயமாக தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். நன்றி சுரேஷ் சர்மா, இணைந்து கொண்டு இவ்வளவு நேரமும் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி கமல், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி. இன்றைய செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலும் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொண்டார். கலக நேரம் 10:51. ஒழிக்கும் பாடல் விஜய் ஆண்டனி, வாகிசன் ராசையா ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கான இசை விஜய் ஆண்டனி, பாடல் வரிகள் வாகிசன் ராசையா.

0: ஒழித்த பாடலில் சக்தி திருமகன் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. பாடலுக்கான இசை விஜய் ஆண்டனி, பாடல் வரிகள் வாயிசன் ராசையா. பாடலை விஜய் ஆண்டனியோடு இணைந்து பாடியிருந்தார் வாயிசன் ராசையா. கலை நேரம் 10:55. நேர்கள் 11 மணிக்கு என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இன்று அந்த போட்டி சற்று வித்தியாசமாக இருக்கும். தயாராக இருங்கள்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
6: ஏசியா கோல்டன்,
5: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொன்னுருக்கி தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
6: விதவிதமான நகை தெரிவு,
5: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
6: லேசர் கட்டிங்,
5: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
6: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
5: ஏசியா கோல்டன், 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன்.
7: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: Everything okay, no problem.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜுகளை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
11: அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாகும் என்று கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் மே மாதத்தில் 8321 டெங்கு நோயாளர்கள் உட்பட இதுவரையான காலப்பகுதியில் 33572 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். மேலும் 19 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னையில் தனிப்பட்ட வாக்குவாதம் காரணமாக வாகனத்தால் மோதி இலங்கை யோதி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கனடாவில் பொருளாதார மந்தநிலை தொடர்பான கேள்விகளை பிரதமர் மாக்கானி தவிர்த்து வருவதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பி ஏ பொலியோ தெரிவித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் எபோலா தொற்று வேகமாக பரவுவதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இதுவரை குறைந்தது 282 பேர் எபோலா தொற்றினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அது தெரிவித்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

காலை நேரம் 11:02. நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார்த்தம் FM 101.3. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்து விடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16°C ஆக இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் மிக சீராக வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த வழியாக 10°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை June 2nd செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதில் அது கூடிய வெப்பநிலையாக 25°C காணப்படும். நாளைய நாள் சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 11°C காணப்படும். நாளைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை வானம் சூரியன் நிரம்பிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. காலநிலை கூட 27 முதல் 29°C வரை இருக்கப் போகிறது. பின்னர் வெள்ளிக்கிழமை முதல் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. இன்று நள்ளிரவின் பின்னரும் கூட நிர்ணயிக்கப்பட்ட விலையாக 169.9% காணப்படும். சரி, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இது என்ன பாடல், இந்த பாடல் அதே வகையிலான ஒரு போட்டி நிகழ்ச்சி. ஆனால் இது சற்று வித்தியாசமாக இருக்கும். வலிமையாக மிக இலகுவாக நேயர்கள் பாடல்களை கண்டுபிடித்திருப்பார்கள், கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இன்று அது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. காரணம், பாடல் வரிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக, வரிகள் அல்ல சொற்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது நான் வலிமையாக கூறுவது போல இல்லாமல் அந்த சொற்கள் முதலிலே வருகின்ற சொற்கள் கடைசியிலே இருக்கும், நடுவிலே வருகின்ற சொல் முதலாவதாக இருக்கும். அப்படி மாறி மாறி சொற்கள் வந்திருக்கும். அப்படி வருகின்ற பொழுது அவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த பாடலை கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கு என்ன தலையங்கம் தெரியுமா? குழம்பிய குட்டையில் தேடுவோம் பாடலை. சரி, நிகழ்ச்சியிலே நீங்களும் கூட இணைந்து கொள்ளலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. 416-593-0055. குழம்பிய குட்டையில் தேடுவோம் பாடலை, ஒரு வினோதமான வேடிக்கை நிகழ்ச்சி. சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கான முதலாவது பாடலை, பாடலுக்கான பாடல் வரிகளை நான் வழங்குகின்றேன். அதாவது குழம்பிய பாடல் வரிகளை வழங்குகின்றேன். அந்த வரிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பாடலை கண்டுபிடிக்கலாம். அது ஒரு காதல் காயதிங்கே தீயில், அது ஒரு காதல் காயதிங்கே தீயில், தேவிக்காகவே காதலின் பூமாலை தொடுத்து, கோவில் வாழும் பூங்காற்றே இதை நீயும் சொல்வாய், நாரினில் ஆக்கினேன் யார் தடுப்பாரோ. சரி, மீண்டும் அந்த பாடல் வரிகளை தருகின்றேன். பாடல் தெரிந்தால் வாண்டைக்கு வாருங்கள். 416-593-0055. அது ஒரு காதல் காயதிங்கே தீயில், தேவிக்காகவே காதலின் பூமாலை தொடுத்து, கோவில் வாழும் பூங்காற்றே இதை நீயும் சொல்வாய், நாரினில் ஆக்கினேன் யார் தடுப்பாரோ. இந்த வரிகளை வைத்துக்கொண்டு பாடலை கண்டுபிடிங்கள். அலையுங்கள். 416-593-0055. இது குழம்பிய குட்டையில் தேடுவோம் பாடலை. இந்த பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: சரி, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். குழம்பிய குட்டையில் தேடுவோம் பாடலை. சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
1: ஆமாம்.
0: என்ன பாடல்?
1: நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினேன் கோவிலில் வாழும் தேவிக்காகவே, அந்த பாடல்.
0: சரி, பார்க்கலாம். நன்றி நித்யா அணிந்து கொண்டதற்கு. நிகழ்ச்சியில் அணிந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: ஆமாம், இது இரண்டில் ஒன்று படத்துல இருந்து. நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினேன்.
0: இரண்டில் ஒன்று நான் கேட்கவில்லை, என்ன பாடல் என்று தான் கேட்டேன்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
0: தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: ஆமாம்.
0: என்ன பாடல் தேவகுமார்?
3: நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினேன் கோயில் வாழும் தேவிக்காகவே, அந்த பாடல்.
0: சரி, நன்றி தேவகுமார் அணிந்து கொடுத்திருக்கு. ஆமாம், நிகழ்ச்சியில் இணைந்த நேயர்கள் அனைவருமே சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இரண்டில் ஒன்று திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒலிக்கும்.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222-416-700-2222-J.CA. ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மிட் $200. ஐஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
0: சரி, இரண்டில் ஒன்று திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்பதற்கு முன்னதாக அடுத்த பாடலுக்கான பாடல் முறைகளை தந்து விடுகிறேன். போய்த்துள்ளி நான் வரும் பாட்டுக்கு நீ பாடுவதை மாட்டாயோ? தூது சொல்ல பாட்டெடுத்து விடலையே கேட்டாயோ? மீண்டும் அந்த பாடல் வரிகள். போய்த்துள்ளி நான் வரும் பாட்டுக்கு நீ பாடுவதை மாட்டாயோ? தூது சொல்ல பாட்டெடுத்து விடலையே கேட்டாயோ? சரி, பாடலை கண்டுபிடித்தாலயங்கள் 4163005 போய்த்துள்ளி, நான் வரும் பாட்டுக்கு நீ பாடுவதை மாட்டாயோ, தூது சொல்ல பாட்டெடுத்து வெள்ளலையே கேட்டாயோ. அலையங்கள் 4163005 ஒழிக்கிறது 2:1 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சரி, மீண்டும் வந்த பாடல் வரிகள். போய் துள்ளி நான் வரும் பாட்டுக்கு நீ பாடுவதை மாட்டாயோ தூது சொல்ல பாட்டெடுத்து வெள்ளலையே கேட்டாயோ. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: தேவகுமார், கண்டுபிடிச்சிருக்கலா பாடலை?
1: நான் நினைக்கிறேன் பாட்டுக்கு பாட்டெடுத்து இந்த பாடலை
0: ஓ அந்த பாடல் நினைக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை? அவர் நம்பிக்கை இல்லாமல் கூற நீங்கள் உறுதியாகவே கூறுகிறா தான் பாடல். சரி, பார்க்கலாம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம். மலைப்பில் தானா
0: தானா பாடலை கண்டுபிடிச்சீர்களா?
3: எனக்கும் அதே பாட்டு சந்தேகம் தான்.
0: நீங்களும் நீங்களும் அவரும் சந்தேகமாக கூறியிருக்கிற ஒரே ஒரு ஆள் உறுதியாக கூறியிருக்கிறார். பார்க்கலாம், பாடல் வருகின்ற பொழுது அதிர்ச்சியாக இருக்கு. பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம். இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் பாடலை கண்டுபிடித்தீர்களா?
4: ஆமாம், இது படகோட்டி படத்தில் இருந்து பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ.
0: நீங்கள் இன்னும் மேலும் உறுதியாக சொல்லியிருக்கிறீர்கள். சரி, நன்றி ராஜவர்மன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
5: ஆமா, துள்ளி வரும் வெள்ளையே நீ தூ நீ போய் தூது செல்ல மாட்டாயோ.
0: அதுதான் காட்டி கொடுத்திருக்கிறதா? சரி,
5: அதுதான் காட்டி.
0: சரி, பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
6: நன்றி
0: புருஷோத்தமன். ஆமாம், நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான பாடலை தெரிவித்திருக்கிறார்கள். இருவர் நம்பிக்கை இல்லாமல் தெரிவித்தார்கள், ஆனால் அதுதான் சரியான பாடல். படகோட்டை திரைப்படத்திற்காக சவுந்தரராஜன், சுசிலா ஆகியோரின் குரலில் இந்த பாடல் ஒலிக்கவிருக்கிறது. விளம்பரங்களை அடுத்து.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
10: 8-1-0462.
11: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
12: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
13: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
12: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
13: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
12: 416-271-5992.
13: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: இது குழம்பிய குட்டையில் தேடுவோம் பாடலை. சரி, அடுத்த பாடலுக்கான குழம்பிய குட்டையை பார்க்கலாம். பட்டாம்பூச்சி கண்ணாமூச்சி தொட்டு என்ன செல்லும் மாட்டமா காதல் கூட்டமா. மீண்டும் அந்த பாடல் வரிகள். பட்டாம்பூச்சி கண்ணாமூச்சி தொட்டு என்ன செல்லும் ஆட்டமா காதல் கூட்டமா. பாடலை கண்டுபிடிங்கள். அலையுங்கள் 4 1 6 5 9 3 0 0 5 5. மீண்டும் அந்த பாடல் வரிகள். பட்டாம்பூச்சி கண்ணாமூச்சி தொட்டு என்ன செல்லும் மாட்டமா காதல் கூட்டமா. அலையுங்கள் 4 1 6 5 9 3 0 0 5 5. ஒழிக்கிறது படகோட்டை திரைப்பட பாடல். மெலிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா ஆகியோரின் குரலில் ஒழிக்கிறது பாடல்.

0: கலையக நேரம் 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குழம்பிய குட்டையில் தேடுவோம் பாடலை. சரி, பட்டாம்பூச்சி கண்ணாமூச்சி தொட்டு என்ன செல்லும் ஆட்டமா காதல் கூட்டமா. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். யோகா
0: யோகா கண்டுபிடித்தீர்களா பாடலை?
1: ஆமாம். நீங்க எப்படி குழப்பினாலும் கண்டுபிடிப்போம்.
0: எப்படி குழப்பினாலும் கண்டுபிடிப்பீங்க.
1: அவள் வருவாள பலத்திலிருந்து, காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா அந்த பாட்டு.
0: சரி பார்க்கலாம். நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற நேர் வணக்கம்.
1: நித்யா கண்டுபிடிச்சிருக்கலா
0: பாடலை?
2: காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா.
0: சரி, நன்றி நித்யா. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நீங்க அந்த வெச்ச தலைப்புக்கு அந்த மூளை நல்லா பிடிச்சு கொண்டது நானும் சும்மா கண்டுபிடிச்சிட்டேன். காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, நீங்க குப்பையில ஒரு பேர் வச்சிருக்கல, அதுக்கு எந்த மூளைக்க குப்பை இருக்கு, அப்ப மூளைக்கு பிடிச்சு கொண்டு சும்மா கண்டுபிடிக்கிறது அந்த பாடல.
0: இல்ல அது குப்பை இல்லையா, குப்பை குழம்பிய குட்டை, குட்டை குப்பை இல்ல,
3: குட்டை.
0: நிகழ்ச்சி செய்யறாள் அப்படின்றபடியே நீங்க யோசிச்சிருக்கலாம். சரி, நன்றி புருஷோத்தமன். நகைச்சுவாம் நன்றி. நிகழ்ச்சி எழுந்து கொண்டு அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் கண்டுபிடித்தீர்களா பாடலை?
4: ஆமாம். கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்று யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கே ஏனம்மா.
0: நல்ல கேள்வி. கோபங்கள் இன்னும் ஏன். சரி, நன்றி ராஜவர்மன் இணைந்து கொண்டதுக்கு. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்றார் தெரியார் வணக்கம்.
5: வணக்கம்.
0: சிவகுமார் கண்டுபிடித்தீர்களா பாடலை?
5: ஆமாம்.
0: என்ன பாடல்?
5: காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா.
0: சரி, காதல் கண்ணாமூச்சி ஆட்டமா எனக்கு தெரியாது. சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டதற்கு. நிகழ்ச்சியிலே பலர் இணைந்து கொண்டு சரியான பாடலை கண்டுபிடித்தார்கள். எப்படி குழப்பினாலும் கண்டுபிடிக்கிறார்கள். சரி பார்க்கலாம். விளம்பரங்களை அடுத்து அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும்.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401-க்கு அருகில் Belfield and Highway 27-இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site Cremation, அனைத்து மதத்தினருக்கு மேற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.
0: கலை நேரம் 11:38. நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது குழம்பிய குட்டையில் தேடுவோம் பாடலை. குழம்பிய குப்பையில் தேடுவோம். சரியா, குழம்பிய குட்டையில் தேடுவோம் பாடலை. சரி, அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை பார்த்து விடலாம். ஒன்று நெஞ்சுக்குள்ள மட்டும் சத்தியமா, ஒன்று நெஞ்சுக்குள்ள மட்டும் சத்தியமா, ஒன்றுமில்லை வச்சிக்கவா, ஒன்றுமில்லை வச்சிக்கவா, நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள. இது இலகுவான பாடலாக இருக்கும், கண்டுபிடிக்கலாம். 4169 3005 5. ஒன்று நெஞ்சுக்குள்ள மட்டும் சத்தியமா, ஒன்று நெஞ்சுக்குள்ள மட்டும் சத்தியமா, ஒன்றுமில்லை வச்சிக்கவா, ஒன்றுமில்லை வச்சிக்கவா, நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள. அலைங்கள் 4169 3005 5. மீண்டும் அந்த பாடல் வரிகள் வேண்டுமா? தேவையில்லை, கண்டுபிடித்திருப்பார்கள், பார்க்கலாம். ஒழிக்கிறது அவள் வருவாளா திரைப்பட பாடல். பாடலுக்கான இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் ஒழிக்கிறது.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
1: கலையக நேரம் 11:43. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகமில் குழம்பிய குட்டையில் தேடுவோம் பாடலை. சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா
1: வெண்பா கண்டுபிடித்தீர்களா பாடலை? நீங்களே பாடலை குழப்பித்தான் சொல்லுகிறீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம். இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: ஆமாம், அதே பாடல்.
1: அதே பாடல்
3: மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிற பாடல்.
1: இதைத்தான் நாங்கள் காலம் காலமாக சொல்லி வருகிறோம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம். யோகா.
1: யோகா கண்டுபிடித்தீர்களா பாடலை?
4: ஆமாம், அதே பாடல் தான். இதை கங்கைமரத்து தான் கேட்கணும். நெஞ்சுக்குள்ள என்ன ஒன்றும் இல்லையா?
1: ஆமாம், அவரை சந்திக்கின்ற பொழுது கேட்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
5: நம்பக்கூடிய விதமா சொல்லணும்.

0: அது தெரிஞ்சால் நாங்களே நீங்கள் இருக்கிறோம். சரி, நன்றி செல்வி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அர்த்தநேயர் வணக்கம். தேவகுமார் கண்டுபிடித்திருக்கலா பாடலை? என்ன தயக்கம்?
1: உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா உன்னை மட்டும் சொன்ன விட்டா யாரும் இல்லை அப்படிங்கிறது கொண்டு
0: வர. சரி, பரவாயில்லை. சரி, நன்றி தேவகுமார்.
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான பாடலை கண்டுபிடித்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆமாம், அது நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். விளம்பரங்களை அடுத்து பாடல் ஒலிக்கும்.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
2: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
7: Asian Textiles in Mabaram Mega Sale. Towide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
9: மியூசிக் கனெக்ட்ஸ்.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: சரி, இன்றைய நிகழ்ச்சியிலே பலர் மணிந்து கொண்டு சுவாரஸ்யமாக பங்கெடுத்திருந்தார்கள், அனைவருக்கும் நன்றி. இது குழம்பிய கூட்டையில் தேடுவோம் பாடலை என்ற நிகழ்ச்சி இன்று வித்தியாசமாக இருந்தது நினைக்கின்றேன், அனைவரும் விரும்பி இருப்பார்கள் என்றும் நினைக்கின்றேன். சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். இன்றைய அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒழிக்கிறது நல்லவனுக்கு நல்லவன் திரைப்பட பாடல் வச்சிக்கவா உண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள. ஒழிக்கும் பாடலோட KJ ஜெயசுதாஸ், S. ஜானகி.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
1: கலை நேரம் 12 மணி. மற்றும் ஒரு புதிய நாளுக்குள் பிரவேசித்திருக்கின்றோம். இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருள் வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே தொடரலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்து விடலாம். 16°C இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தி அளத்திற்கு 2 கிலோமீட்டர் வகத்தில் சீராக வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பகுதியில் அதுக்கூடிய வெப்பநிலையாக 25°C காணப்படும். இன்றைய பகல் பகுதியில் சூரிய ஒளி நிரம்பிய நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய பின்னிரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 11°C இருக்கும். இன்றைய பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருளின் விலைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை. தொடர்ந்தும் 169.9% விற்பனை விலை இருக்கப் போகிறது. இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள் நேயர்கள் நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கப் போகிறது. காரணம், விஸ்வஞானி இளையராஜாவுடைய பிறந்த நாள். 83 வயதிலே அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருக்கின்ற ஒரு மகாபெரிய ஒரு கலைஞருடைய பிறந்த நாள் என்று அவருக்கும் எமது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நேரத்திலே அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சிந்தனை தோன்றும். கருப்பு வெள்ளையில் ஒரு இசை வர்ணம். மிகச்சிறப்பான பாடல்களை எங்களோட வாழ்க்கையில் புகின்ற பல பாடல்களையும் எங்களுக்காக தந்தவர். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும். அவருடைய இசையிலே நாங்கள் மீண்டும் நீண்ட காலம் திளைத்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி சிறக்கம் 4165935. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரில் சிந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் யோகா.
1: யோகா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் யோகா?
2: ஓ, அதுக்கு முதல் மனங்களை இசையால் ஆட்கொள்ளும் இசை தேவனுக்கு எனது இதயம் நிறைந்த அகவை நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, 83 வயசு, 50 வருஷம் ஒரு சாதனை அற செஞ்சரி ரைட், 50 வருஷம் ஒரு ஃபீல்ட்ல நிக்கிறன்றது அவ்வளவு பெரிய விஷயம்.
1: என்ன
2: நினைச்சு பார்க்கல அதெல்லாம். அது இந்த வயசுல ஒரு தமிழனா பிறந்து நாங்கள் பெருமைப்பட வேண்டியது நிச்சயம். இல்ல,
1: அந்த சாதனை எல்லாம் யாராலும் எட்ட முடியாத ஒரு சாதனை இல்லையா?
2: நீங்க ஒரு கலைஞனா உங்களுக்கு தெரியுதுன்னு கட்டாயம் தெரியுது. கலைஞனா இருக்கக்குள்ள தெரியுது. ஒரு ஃபீல்லே நாங்க நிக்கலாம் இத்தனை வருஷம்.
1: ஒரு வேலையிலேயே 10 வருஷம் தொடர்ந்து நிக்கலா? அது
2: நிச்சயம் உண்மைதான். எனக்கு இன்னைக்கு கவிஞர் புரசுடன் இந்த வரிகள்ல இசைஞானியோட இசையிலேயே தான் பெரிய விட்டு பண்ண காரணம். படத்துல இருந்து சும்மா நீ சுத்தாதே அவருக்காக கேட்போம்.
1: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
2: மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு மனோ.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444 416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.

0: கலைகள் நேரம் 12 மணி 10 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீமா தமிழ் எஃப்எம் 101.3. உங்களுக்காக நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சுமதி ஹரிகரன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி சுமதி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: புதிய ஆட்சி திரைப்படத்தில் இருந்து எழு எழு வானம் ஒன்றும் தூரம் இல்லை.
0: சரி, ஏதோ உங்களுடைய தெருவில் பாடல் அடிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி. வணக்கம். அளிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம்.

0: கலையக நேரம் 12:15 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-4 5 9 3 0 0 5 5. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி. செல்வி
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக இருக்கிறோம் செல்வி. என்ன பாடல் தெருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு விஜயமாணி இளையராஜா என்ற இன்னும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவரது குரலில் அவர் பாடினார் காற்று வடிவில் என்ன கூவி அழைப்பேன் என்ற பாடல். என் சமையல் அறையில் பாடப்படுகிறது.
0: ஏதோ உங்களுடைய தொழில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகளங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு இசை ஞானி இளையராஜா.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
1: என்ன
2: பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இளையராஜா இசையமைச்சு அவரை பாடிய பாட்டு.
2: சரி, அவரே இசையமைத்து அவரே பாடிய பாடல், பாடல் எழுதியதும் அவர்
1: தான்.
2: சரி, இதோ உங்களுடைய பாடல் அடிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மட்டும் சித்திக்கலாம்.
1: நன்றி,
2: நன்றி, வணக்கம்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA. Asian Textiles in Mabaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: கலைக நேரம் 12:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம். குயின்சன், என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் குயின்சன்?
6: நலம்தானே?
5: ஆமாம், நலமாக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
6: நலமா, மகிழ்ச்சியா இருக்கிறோம். கத்தி திரைப்படத்தில் பக்கம் வந்த முத்தங்கள் தான்.
5: கத்தி வச்சிருக்கிறார்கிட்ட முத்தம் கேட்டால் பிரச்சனையா இல்லை வரப்போகுது குயின்சன்.
6: ஒழிக்கும்
5: பாடலோடு அனிருத், ஹிப்ஹாப் தமிழா.
7: You know what? Guess who's back?

0: This is Tamil FM 101.3.
1: கலையக நேரம் 12:34 நிமிடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லவாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நன்றி. முதலாவது மரியாதைக்குரிய இளையராஜா ஐயாவுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவரது கனகாலமா இங்க 50 வருஷத்துக்கு மேல என்று சொன்னார்கள், அதே போல மரியாதைக்குரிய நீங்களும் 20 வருஷத்துக்கு மேல இருக்கிறீங்க. அடுத்த ஜென்மம் வந்து என்னுடைய தேவதைக்கு கவிதை எழுதைக்குள்ளே நீங்கள் இதே வானொலியில வேலை செய்யணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, அப்படியே 1000 வருஷத்துக்கு மேல வேலை இருக்க போறீங்க. இதுல வந்து நான் கேட்க போற பாடல் வந்து என்னோட பாபா என்று சொல்ல மாட்டேன் பாடல்.
1: சரி, இது உங்களுடைய துறையில் பாடல் ஒலிக்கிறது. அந்த பாடல் ஒளிபரப்பாவதற்கு முன்னே ஒரு சிறிய திருத்தம். சிஎம்ஆரில் 20 வருடங்களாக இருக்கிறேன் நான், 20-22 வருடங்களாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கலைத்துறை வாழ்க்கை என்பது அதற்குரிய 37-38 வருடங்கள் ஒளிபரப்பு துறையிலே.
2: பரவாயில்லை. அப்ப நீங்கள்
1: வாழ்த்துக்களுக்கு இதோ ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள்.
2: நன்றி,
1: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கார்த்திக், பாடல் கணிசை இசை ஞானி இளையராஜா.

0: CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle Eastல் சர்வீஸ் செய்து, இப்பொழுது கனடாவில், மிசிசாகாவில், Dr. R. Mohan Dental Office இருந்த அதே இடத்தில், தமிழில் பேசி ஆலோசனை பெற, Dr. Bobby Chandy, Dixie & Dundas, இலக்கு 3033, Palstan Road, Unit 206, 905-949-5656, 905-949-5656 CanSmile Dental. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS Realty Team Professional Agents சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
2: ஏசியா கோல்டிங்
1: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொண்ணுக்கு தாலி கொடி நகைத்திருத்த வேலைகள்
2: விதவிதமான நகை தெரிவு
1: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்
2: லேசர் கட்டிங்
1: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம் துரித பணமாற்று

0: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
1: கலைக நேரம் 12:41. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். மோன்ட்ரியல் வேலாயுதம்.
1: மோன்ட்ரியல் வேலாயுதம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: சுகமாக இருக்கேன். நீங்கள்?
1: நலமாக இருக்கிறோம். மோன்ட்ரியலில் எப்படி இருக்கிறது காலநிலை?
2: பரவாயில்ல, நல்ல காலநிலை. 13 சென்டிகிரேட்
1: இருக்கு. சரி, இப்பொழுதே மாறிக்கொண்டு வருகிறது. சரி, என்ன பாடல் தெரிவு?
2: நான் வந்து ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து நடிகர் சிவகுமார். இளமை என்றும் இளமையாக இருக்க சிவகுமாரம் ராகாவில் நடித்த படம். அது வந்து ஒரு ராகம் பாடலோடு காதல் கேட்டது மனசோடு ஊஞ்சலாடு. சில பேர் நிச்சயமாக வேணுமே இந்த பாடல் கேட்டா.
1: சரி, ஏதோ உங்களுடைய திரையில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகளங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி.
1: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட KJ ஜெயசுதாஸ், எஸ் ஜானகி.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155, 416-268-0155.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
8: வெர்கோ வெப்ஸ் லோ, 416-993-8443.
9: கலை நேரம் 12:48. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் FM 101.3 நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.

0: சரி, அவரை காணவில்லை. சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்ளுங்க. நடத்தினர் வணக்கம். துருவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு ராகல் வந்த இசையிலையும் சர ஜம்பாவார்கள் சேர்ந்திருந்த படம் அது, பாபாதி படம். மணிரத்னம் இயக்கம், ஜெயராஜா இசை, பாலசுப்ரமணியம், ஜெயசுதாசர் சேர்ந்து பாடின பாடல் வந்து காட்டுக்குயில் மனசுக்குள்ள அந்த பாடல் கேட்கு.
0: சரி, இது உங்களுக்கு பாடல் அடிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

ஒழிக்கும் இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகின்ற நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் தொடரும் பொழுது சிறந்த பொழுதாக அமைய எல்லாம் வல்ல எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருள் வேண்டி விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: நேரம் ஒரு மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இலங்கை மத்திய வங்கி பிணைமுறி வழக்கில் பொதுச் சொத்து சட்டத்தின் மூலம் அர்ஜுன் மகேந்திரா, ரவி கருணாநாயக்கா ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க முடியாதென மூன்று நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் நீதிபதியின் இடமாற்றத்துக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையில் எந்தவொரு தொடர்பும் கிடையாதென வடமாநில ஆளுநர் செயலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சென்னையில் தனிப்பட்ட வாக்குவாதம் காரணமாக வாகனத்தால் மோதி இலங்கை ஜீவதி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரையில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அல்பர்ட்டா மாகாண முதல்வர் டேனியல் சிமித் இந்த வாரத்தில் கிபெக் மாகாண முதல்வரை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பில் அல்பர்ட்டா மாகாணத்தின் பிரிவினை, எரிசக்தி போன்றவை முக்கிய பேசுபொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்க இடையேயான ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கும் நிலையில், தமது உரிமைகள் பாதுகாக்கப்படும் வரை எந்த ஒப்பந்தத்திற்கும் உடன்பட மாட்டோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
3: மகிழ்ச்சியாக
0: நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. புதிய நாளன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஜூன் 2ஆம் தேதி பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 15 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 10 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் புதன்கிழமை 27 பாக செல்சியஸ் சூரியொலியோடு இருக்கும். வியாழக்கிழமை 29 பாக செல்சியஸ் சூரியொலி நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியொலியுடன் முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை 27 பாக செல்சியஸ், சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் 25 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. பாடலை தொடர்ந்து நேர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்கான தரவுகள் தரப்படும். ஊரை கண்டுபிடித்து சிறப்புகளை பற்றி பேசிக்கொள்ளப் போகிறோம். 3 மணிக்கு இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம். 3:30 ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 மணிக்கு உங்களுக்கு ஆன்சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்த ஒலிபரப்பாகும். 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். ஒலிக்கும் பாடலை பாடுகிறார்கள் மகாராசன், மனோ மற்றும் எஸ் ஜானகி. ஓ, மகாராசன் திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி.

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூன் மாதம் 6ம் 7ம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.

நேரம் ஒரு மணி 11 நிமிடம் சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் நீங்கள் கேட்க இருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்க நிகழ்ச்சி. உங்களுக்காக தரவுகள் தரப்படும், அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு அது எந்த ஊர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஊரை கண்டுபிடித்த பிறகு அந்த ஊரின் சிறப்பை பற்றி பேசிக்கொள்ள போகிறோம். அந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள், அந்த ஊரிலே வளர்ந்தவர்கள், அந்த ஊரிலே இருக்கின்ற பிரதான ஆலயங்கள், திருவாலயங்கள், பள்ளிவாசல்கள், மற்றும் சிறப்பாக அந்த ஊரிலே ஏதாவது விடயங்கள் இருக்கின்றனவா அல்லது ஏதாவது நிகழ்வுகள் நடைபெறுகின்றனவா, உங்களுக்கு தெரிந்தவற்றை மற்றைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4965935055 உங்களுக்கான தரவு. இது இலங்கையின் வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு ஊர். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கின்ற இந்த ஊர் யாழ் நகரிலிருந்து கிட்டத்தட்ட 5.2 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது சங்கிலி மன்னன் ஆட்சி காலத்தில் சிறு சிறு நகரங்களாக பிரிக்கப்பட்ட இடங்களில் இதுவும் ஒன்றென்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த ஊராக இருக்கும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165935055 இது வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கின்றது. இது யாழ்ப்பாண நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 5.2 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடப்பட்டது. சங்கிலிய மன்னன் ஆட்சி காலத்திலே சிறு சிறு நகரங்களாக பிரிக்கப்பட்ட இடங்களிலே இதுவும் ஒன்றென்று தெரிவிக்கப்படுகிறது. இங்கே பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் கூட இருக்கின்றன. சரி, இவற்றை வைத்துக்கொண்டு உங்களால் அந்த ஊரை கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 4965935055 ஒலிக்கும் பாடல் தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் நடிகன் திரைப்படத்திற்காக.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
3: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
4: நேரம் 1:19, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் கேட்கப்பட்ட கேள்வி இது வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து 5.2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது என்று பொதுவாக சொல்லியிருந்தோம். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், இது ராஜவர்மன்.
4: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
5: இது திருநெல்வேலி.
4: திருநெல்வேலி என்று சொல்லுகிறீர்கள்.
5: ஆமாம், பேச்சு தமிழ் சின்னவேலி என்று அழைக்கப்படும். யாழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம்.
4: அது 5.2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறதா?
5: ஆம்,
4: நிச்சயமாக.
5: ஆனால் ஆம், ஆனால் ஏதோ யாழ்நகரில் இருந்து அதை விட அண்மையாக இருப்பது போல
4: திருநெல். ஆமாம், சரி, திருநெல்வேலி என்று சொல்லியிருக்கிறீர்கள், பார்ப்போம். வேறு ஏதாவது பதங்கள் வருகிறது என்று அந்த அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், பார்ப்போம். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம்,
4: வெண்பா சொல்லுங்கள். வணக்கமில்லை, இல்லை கோப்பாய என்று சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு நிறைய விடைகள் வரப்போகின்றன. கோப்பாயாக இருக்கிறது. இங்கு கூட ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே செப்பேடு பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி, ஒரு மன்னருடைய செப்பேடு பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லியிருக்கார்கள். அழைப்பில் எழுந்து கொள்ளுங்கள், பார்ப்போம். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம், ஜோகா.
4: ஜோகா சொல்லுங்கள்.
7: திருநெல்வேலி கிட்டத்தட்ட 5 இருக்கு. ஆனால் 5.2 தான் இருக்குது
4: திருநெல்வேலி. அப்பொழுது 5.2 என்ன வரும்? முருக்கணி பிள்ளையார் கோவில் இருக்கிறது, அல்லது மனோமணி அம்மன் ஆலயம் இருக்கிறது.
7: மனோமணி அம்மன் ஆலயம்,
4: சந்திரசேகர பிள்ளையார் கோவில் இருக்கிறது.
7: சித்தி விநாயகர் கோவில் இல்லையா?
4: சித்தி விநாயகர் கோவில் இல்லை. சட்டநாத சிவன் கோயில் இருக்கிறது, பிஎச்சி அம்மன் கோயில் இருக்கிறது, சந்திரசேகர் பிள்ளையார் கோயில் இருக்கிறது, கல்லட்டி பிள்ளையார் கோயில் இருக்கிறது, மீனாட்சி அம்மன் ஆலயம் இருக்கிறது, வீரபத்திரர் ஆலயம் இருக்கிறது, இலங்கை நாயகிமார்.
7: கல்வியங்காடு.
4: ஆ, கல்வியங்காடா?
7: கல்வியங்காடோ கல்வியங்காடு.
4: கல்வியங்காடு என்று சொல்லுங்க. அழைப்பிலேருந்து கொள்ளுங்கள், பார்ப்போம். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், நான் புருஷோத்தம் கேட்கிறேன். நானும் கல்லியங்காட்டை தான் நான் சொல்ல வர்றேன். கல்லியங்காடு தான் சின்ன வேலைக்கு முதல் சங்கிலியன் சிலை கிட்ட எல்லாம் இருக்கிறது. கல்லியங்காடு தான் சரியான பதிலாக இருக்க நான்
4: நினைக்கிறேன். நீங்கள் அந்த பக்கம் போயிருக்கிறீங்களா புருஷோத்தமன்?
8: ஓ, நான் அந்த இடங்களுக்கு அடிக்கடி போய் வர இடங்க. நல்லூருக்கெல்லாம் தான் போயிருக்குள்ள, கச்சா நூல் வண்டி சாப்பிட்டு கடவுளுக்கெல்லாம் கடலை போட்டுறாங்களா? இப்போ சரி,
4: கடவுளுக்கு கடலை போட்டாக்கள் இல்லைங்களா?
8: இல்லை, கடவுளுக்கு அடிச்சனே தந்த காசில் நாங்கள் வண்டி கடலை போட்டு.
4: நீங்கள் கடை, நான் நினைச்சேன் கடவுளுக்கே கடலை போட்டிருக்கிறீங்களா கொண்டு சொல்லி. ஏற்கனவே முருகனே அங்கே கடலை போட்டு தான் வள்ளியை பிடிச்சிருக்கிறார். நீங்கள் போய் வந்து வேறு கடலை போட்டிருக்கிறீங்க. சரி, பார்ப்போம். அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், பார்ப்போம். அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம் அண்ணா,
4: தேவகுமார் சொல்லுங்கள். பல குழப்பமாக இருக்கிறது. திருநெல்வேலி வந்திருக்கிறது, கோப்பாய் வந்திருக்கிறது, கல்வியங்காடு வந்திருக்கிறது.
9: நானும் கோப்பேன்ட்டு
4: கோப்பா இல்லையே என்று சொல்லவில்லை. பார்ப்போம், அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், பார்ப்போம். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், செல்வி.
4: செல்வி சொல்லுங்கள்.
10: நீங்க சட்டநாதர் சிவன் கோயில் இருக்கீங்களா?
4: விளங்கவில்லை.
10: சட்டநாதர் சிவன் கோயில் இருக்கீங்களா?
4: சட்டநாதர் சிவன் கோவில் இருக்கு சொன்னேன். ஆமா,
10: இது வந்து கல்யாணாடு தான், அந்த யமுனா ஏரி வசிச்சு வர உள்ள அந்த பகுதி அப்படின்னு.
4: விளங்கவில்லை.
10: சட்டநாதர் கல்யாணாடு.
4: கல்யாணாடு தானா?
10: ஆமா, கல்யாணாடு
4: தான். சரி, பார்ப்போம். நன்றி. பல நேர்கள் இருந்திருக்கிறார். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். சிவா சொல்லுங்கள்.
11: கல்வியங்காடு தான், நான் ராச வீதியில கொஞ்சம் காலம் இருந்தேன்.
4: கல்வியங்காடு.
11: கோயில் சொல்ல அதான் கோயில்.
4: சரி, பார்ப்போம். நன்றி.
11: ஓகே,
4: நன்றி. அடுத்த ஆஹா, ராஜவர்மன் கல்வியங்காடு கூடுதலாக சொல்லுகிறார்கள், சரியாக இருக்குமோ?
5: இருக்கலாம். நான் உண்மையிலே முடமாவடியை நினைத்தேன். முத்திரை சந்தை அதை ஊர் என்று சொல்ல முடியாது. முடமாவடி நினைத்தேன். ஆனால் எல்லோரும் கல்வியங்காடு என்று சொல்லுகிறபடியால்
4: சரியாக இருக்கலாம்.
5: கல்வியங்காடு பேச்சு வழக்கில் கல்வியங்காடு,
4: கல்வியங்காடாக போய்விட்டது. சரி, பார்ப்போம். நன்றி.
5: வணக்கம்.
4: நன்றி. சரி, பார்ப்போம். இப்பொழுது மீண்டும் சொல்லுங்கள் வெண்பா.
12: கல்வியங்காடு
4: தானா சரியாக இருக்கும் சொல்லுகிறீர்கள்? கல்வியங்காடு சரியாக இருக்கும் சொல்லுங்கள். சரி, பார்ப்போம். நன்றி. நன்றி. சரி, ஜோகா, நீங்கள் சொன்ன இடம் சரியாக இருக்கும் போல் தெரிகிறது. எல்லோருமே அதைத்தான் சொல்லுகிறார்கள். பார்ப்போம். நன்றி.
12: நன்றி.
4: சரி, புருஷோத்தமனும் அதைத்தான் சொல்லியிருக்கிறீர்கள், கல்வியங்காடன்.
13: நானும் வந்து அதைத்தான் சொன்னேன், கல்வியங்காடன்.
4: சரி, கல்வியங்காடன். கடலை போட்டது நான் மறக்க மாட்டேன். சரி, பார்ப்போம். அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
14: வணக்கம் செந்தில்.
4: ஆமாம், யார் பேசுகிறீர்?
14: யோகேந்திரன்.
4: யோகேந்திரன் சொல்லுங்கள்.
14: சட்டநாதர் கோயில் என்றா கல்வியங்காடு தான்.
4: கல்வியங்காடு தான். அந்த பக்கம் போயிருக்கிறீர்களா? எனவே கல்வியங்காடு தான், மாற்றம் இல்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட 5.2 கிலோமீட்டர் தூரத்தில். சார், நன்றி.
14: நன்றி, வணக்கம்.
4: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
15: வணக்கம், நான் முரு கதைக்கின்ற.
4: முரு சொல்லுங்கள்.
15: அது கல்வியங்காடு தான், சட்டநாதர் கோயில், மணான்மணி அம்மன் கோயில், சங்கிலிய நரசன் ஆண்ட இடம், இங்கால சங்கிலியந்தோப்பு, நியாயமா காட்டு, கல்வியங்காடு.
4: கல்வியங்காடு தான், மாற்றம் இல்லை.
15: மாற்றம் இல்லை.
4: சரி, பார்ப்போம். நன்றி.
15: நன்றி, வணக்கம்.
4: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
16: வணக்கம், நான் கலியுகவர்தன் கேட்கிறேன் தம்பி.
4: கலியுகவர்தன் சொல்லுங்கள்.
16: ஓ, கல்யங்காடு தான், அது சரி. நான் முன்ன சின்ன வேலையில பணிகள் இல்லை, அதுக்குள்ள நான் போய் வரணும். நான் சொல்ற கல்யங்காடு சரியான விட தம்பி.
4: நன்றி. சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி. சரி, பார்ப்போம். தேவகுமார் கோப்பா என்று சொன்னீர்கள், இப்பொழுது கல்வியங்காடு என்று எல்லோருமே சொல்லியிருக்கிறார்கள், சரியாக இருக்குமா? கல்வியங்காடு தான். சரி, நன்றி தேவகுமார். ஆமாம், அனைத்து இப்பொழுது சரியாக சொல்லியிருக்காங்க. அந்த கல்வியங்காடு என்பது மிக சரியான பதில் தான். கல்வியங்காடு, கல்வியங்காடு. இது கல்வியங்காடு. கள்ளியங்காடு என்றும் பேர் மருவி வந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்படுது. யாழ்ப்பாண நல்லூர் பிரதேச செயலர் பிரிவிலே அமைந்திருக்கின்ற ஒரு 17ஆம் நூற்றாண்டுக்கு முன் இருந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகரமாக நல்லூர் நகரின் பெரும்பகுதியாக இந்த ஊர் இருந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்படுது. இதன் எல்லைகளாக கிழக்கில்லையாக கட்டபிராயும், வடக்கில்லையாக இருவாலையும், கோப்பாயும், தென்மேற்கில்லையாக நல்லூரும், மேற்கில்லையாக திருநெல்வேலியும் கொண்டு அமைவு உள்ள இடமாக இருக்கிறது. கல்வியங்காடு நிலப்பரப்பு இருக்கிற 700 ஏக்கர் கொண்டதாக தெரிவிக்கப்படும். இந்த கிராமத்தின் பிரதான உயிர் நாடியாக விளங்குவது விவசாயமும், அத்தோடு கால்நடை செல்வங்களாக அந்த கருவை பசுக்கள் மற்றும் ஆடுகளும் இங்கே வளர்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நல்லூர், கல்வியங்காடு நல்லூர் ராசதானியம் என்றொரு செய்தி இருக்கிறது. சங்கிலிய மன்னன் ஆட்சி காலத்தில் அனைத்து சிறு நகரங்களும் ராசதானியாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அதன் கீழ் கல்வியங்காடு நல்லூர் ராசதானியின் முதன்மை நகரமாக திகழ்ந்திருக்கிறது. சங்கிலியனின் நகர்வலம் செல்லும் ராஜபாதை வீதி கல்வியங்காட்டை ஊடரத்தை செல்லுகிறது. மேலும் சங்கிலியனின் சட்ட அதிபர் தளபதியாக சட்டநாத சிவன் ஆலயம் கல்வியங்காட்டின் எல்லையிலே அமைந்திருப்பதாகவும் இது சங்கிலியின் ஆட்சியின் முதன்மையான நகரமாக திகழ்ந்ததுக்கான ஆதாரமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே சங்கிலியின் ஆட்சி காலத்திலே இந்த கல்வியங்காடு தான் பிரதான நகரமாக திகழ்ந்திருக்கிறது. கல்வியங்காடும் பரராஜசேகர மகாராஜாவும் என்று ஒரு தகவலும் இருக்கிறது. யாழ்ப்பாண பரராஜசேகர மகாராஜாவின் ஆட்சியின் கீழ் இருந்தபோது கல்வியங்காடு அந்த மண்ணின் அவை பிரதிநிதியாக சூரியமூர்த்தி தம்பிரானின் ஆட்சி பொறுப்பின் கீழ் அமைந்தது என கல்வியங்காட்டு செப்பேடு கூடுகிறதாக தெரிவிக்கப்படுது. பரராஜசேகரன் மிகுந்த பிள்ளையார் பக்தி கொண்ட மன்னன் என்பதை ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்கள் எடுத்து காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பெயரால் பரராஜசேகர மன்னனின் கட்டளைப்படி ஸ்ரீ சூரியமூர்த்தி தம்பிரானால் கல்வியங்காட்டிலே புராதன சின்னமாக பழம்பெரும் கோயிலாக ஸ்ரீ நடராஜ முக்குனி பிள்ளையார் கோவில் திகழ்வதாக தெரியப்படுகிறது. இந்த முக்குனி பிள்ளையார் கோவில் பரராஜசேகர மன்னனால் தான் கட்டப்பட்டதாகவும் இவ்வாலயத்தினால் பரராஜசேகர மன்னனின் கட்டளைகளும் கல்வியங்காட்டு செப்பேடுகளும் பாதுகாப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது 2 வாரங்களுக்கு முன்பு இந்த செப்பேடு பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஹாலண்டிலிருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டு செப்பேடு கொண்டு வந்துடப்பட்டிருக்கிறது. அதே போய் அங்கு கூட இலங்கையில் கூட இந்த செப்பேடு இப்பொழுதும் போற்றி பாதுகாக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆலயங்கள் என்று பார்க்கப்படுது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கல்வியங்காடு முக்குறுணி பிள்ளையார் கோவில், இலங்கை நாகி மனோன்மணி அம்மன் ஆலயம் இருக்கிறது, வீரபத்திரர் ஆலயம் இருக்கிறது, மீனாட்சி அம்மன் ஆலயம் இருக்கிறது, கலட்டி பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது, சந்திரசேகர பிள்ளையார் கோவில் இருக்கிறது, பேச்சியம்மன் கோவில் இருக்கிறது, சட்டநாத சிவன் கோவில் இருக்கிறது. இவருளே இந்து கல்லூரி என்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு இங்குள்ள பொது நூலகம் ஞான பாஸ்கரோதிய சங்கம், கலட்டி பிள்ளையார் நூலகம், சந்திரசேகர பிள்ளையார் நூலகம், சங்கிலியன் நூலகம் என்று பல நூலகங்கள் கொண்டிடமாக இருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட நினைவு நாள். அந்த நாளிலேயும் நாங்கள் இந்த நூலகங்களும் அங்கே அமைந்திருக்கின்றன ஒரு தகவலையும் நாங்கள் இப்பொழுது தந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த ஊருக்கான தரவு உங்களுக்காக.
17: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
18: இல்ல, இந்த அம்மாண்டனாக
17: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை, அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம், உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும், மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
19: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
20: ஆலோசனைகளும் இலவசம்.
19: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661-416-475-4665-4761-4665-4661.
21: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
19: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
21: 905-417-6069.
19: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. Soul and Fire Events. கிளிக்கூட் .ca.

நேரம் ஒருமணி 32 நிமிடம். சீமா தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்த பெரும்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 14 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடமைக்கு நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 10 பாகை செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இணைந்து ஒரு நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 பாகை செல்சியஸாக குறைவடைந்து புதன்கிழமை 27 பாகை நாளை சூரியோடு இணைந்திருக்கும். அதேபோன்று வியாழக்கிழமை 29 பாகை செல்சியஸ் சூரியோடு இணைந்திருக்கும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சூரியொளியுடன் மிகில் கூட்டம் நிதி காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை 27, சனி ஞாயிறு 25 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 15 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகவில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாலிவன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. உங்களுக்காக அடுத்த ஊருக்கான தரவை திறப்பருவோம். இந்த தரவை வைத்துக் கொண்டு உங்களால் ஊரை கண்டுபிடிக்கிறதா முடிகிறதா பார்ப்போம். இலங்கையின் யாழ்ப்பாண குடாநிலத்தில் உள்ள நகரங்களில் ஒன்று என்று தெரிவிக்கப்படுகிறது. இது யாழ்ப்பாண நகரத்திலிருந்து காங்கேசுவரை வீதியிலே 6வது மைலிலே அமைந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. அருகிலே மல்லாகமும் புன்னாலை கட்டுமனும் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது யாழ்ப்பாண குடாநிலத்தில் உள்ள நகரங்களில் ஒன்று. இலங்கை தீவின் யாழ்ப்பாண குடாநிலத்தில் உள்ள நகரங்களில் ஒன்று. இது யாழ்ப்பாண நகரிலிருந்து காங்கிரஸ் துறை வீதியிலே 6வது மைலில் அமைந்திருக்கின்றது. இதிலே மல்லாகமும் புன்னாலை கட்டுவனும் அருகருகே இருக்கின்ற ஊர்கள். இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? 4169930005. அருண்மொழி சித்ரா பாடுகின்ற பாடல் இது. கவிதை பாடுமலைகள் திரைப்படத்திற்காக.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
7: நேரம் 1:40, சீமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், ஜோகா.
7: ஜோகா சொல்லுங்கள், எந்த ஊர்?

0: நாகம். சார், அப்படி ஒரு இடம் இருப்பது தெரியுமா உங்களுக்கு?
1: போனீங்களோ?
0: சந்தைக்கு போயிருக்கிறீர்கள். வாழைக்குள்ள கொண்டு போனீங்களா இல்ல வித்துல கொண்டு
1: போனீங்களோ?
0: வாங்க போனேன். நினைச்சேன் கூட ஊரில் சில வேலையில வாழைக்குள்ள வித்துல கூடுதலா இருந்தாலும் சில வேலை பெரிய தோட்டம் செய்து விற்க போனீர்களோ தெரியாது. ஈரப்பிலாக்கா வித்திருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் புருஷோத்தம் கேட்கறேன். சுண்ணாகம் தான்.
0: புருஷோத்தம் சுண்ணாகம் தான். சுண்ணாத்துக்கும் போயிருக்கிறீர்களோ?
2: சுண்ணாம் போயிருக்கேன். அங்க வந்து சுண்ணாத்துல இந்த மாமாக்கு பொண்ணு எடுத்த மாமி எடுத்ததான் சுண்ணா சந்தைகளுக்கும் பக்கத்துல போற நல்ல ஞாபகம் இருக்கு.
0: அண்மையில போயிருக்கிறது. இப்பொழுது கடைசியா போனீங்க?
2: நன்றி
0: புருஷோத்தமன், நீங்களும் சுண்ணாகம் சொல்லிருக்கிறீர்கள். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். செல்வி சொல்லுங்கள். சுண்ணாகம் தான். நீங்கள் போயிருக்கிறீர்களா சுண்ணாவு பக்கம்? எப்பொழுது? இப்பொழுது அண்மையிலையா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது முயற்சி செய்தால் கிடைக்கவில்லை. சரி, நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: ஆமாம், இது சுண்ணாகம் தான்.
0: ஆமாம், ராஜவர்மன் நானும் தானே ராமநாதன்குளிச்சிக்கு முயற்சி செய்தேன் நாங்கள் படிப்பதுக்கு.
3: என்ன பாவாடை சட்டை தானே போடுறேன்?
0: அதான் கிடைக்கல விட்டுட்டு சேலையும் அணிவார்கள். சரி சரி, சொல்லுங்கள். நீங்கள்
3: ஏற்கனவே நீங்கள் கூறியது போல சுண்ணாகம் சந்தை பிரபலமானது. அடுத்தது ஸ்கந்தபரோதயா கல்லூரி கந்தரோடையில் இருந்தாலும் சுண்ணாம் ஸ்கந்தபரோதயா கல்லூரி என்றுதான் அழைக்கப்படும்,
0: கூடுதலாக அழைக்கப்படும். ஆமாம் ஆமாம்
3: ஆமாம். அடுத்தது தொடருந்து நிலையம் இருக்கிறது சுண்ணாகத்தில்.
0: தொடருந்து நிலையம், ஆமாம்
3: ஆமாம். அடுத்தது மின் நிலையம் இருக்கிறது. அந்த தொடருந்து நிலையம் போற பக்கமாக மின் நிலையம்,
0: மின் நிலையம் இருக்கிறது. ஆமாம்
3: ஆமாம். நாகம் திரையரங்கு இருக்கு.
0: இப்பொழுது இல்லை.
3: இப்பொழுது இல்லையா?
0: இல்லை என்று தான் சொல்லுங்க. இல்லை. ஆமாம்.
3: ஓ,
0: பீப்புள்ஸ் பேங்க்கு பக்கத்தில் இருந்ததாக்கும் இப்பொழுது இல்லைன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் முன்பை விட சுண்ணாகம் இப்பொழுது சுண்ணாகம் அந்த சுண்ணாகம் டவுன் ஒன்றை வைத்துக் கொள்ளும். அது மிக சிறப்பாக இருக்கிறது. வியாபார நிறுவனங்கள் எல்லாம் அதிகரித்து ஒரு மக்கள் நடமாட்டம் கூடிய இடமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை விட சுண்ணாகத்திலே சில வீடுகளில் இந்த உடுபுடவுகளெல்லாம் மலிவென்னு சொல்லுகிறார்கள்.
3: ஆமாம், அதே போல நெல்லியடியும் அப்படித்தான் என்று சொல்லுகிறார்.
0: சாந்தி சொல்லுங்கள். சுண்ணாத்துக்கு போட்டு போய்விட்டீர்கள் போல் தெரிகிறது. உங்களுடைய ஒலியளவு குறைவாக இருந்தது. நன்னை சில வழி அங்கே யாருக்காவது அழைப்பு ஏற்படுத்தி விட்டீர்கள் சொல்லி சுண்ணாகம் தான். நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா சுண்ணா பக்கம்? நீங்கள் உடம்பு உடையில பொருள் கிடக்கு. போன வருஷம் போயிருக்க சுண்ணாத்துல போய் நீங்கள் கொள்வனவு செய்திருப்பீர்கள் நினைக்கிறேன் ஆடைகள். சரி, பலரும் சொன்னது போன்றுதான். ஆடுத நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
4: ஆமாம், இது சுண்ணாம் தான். சுண்ணாம் வந்து சந்தை முந்திய மாதிரி இல்லையான்னு சொல்றாரு. ஆனாலும் இப்ப அங்க நெல்லியடிய பொறுத்தவரையில இப்ப மற்ற இடங்கள்ல இப்ப வட மாநிலத்தை பொறுத்தவரை இப்ப நெல்லியடி யாழ்ப்பாணத்தை விட நெல்லியடி தான் கொஞ்சம்
0: கொள்வனவர்கள் போனீங்களா சுண்ணா பக்கம்? இல்லை,
4: நான் சின்ன போயிருக்கிறேன்.
0: சரி, பார்ப்போம். தெரியவில்லை. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர்கள் பேசவில்லை. அடுத்து நீங்கள் வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.

0: சொல்லுங்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம், நான் முரு கதைக்கின்றேன்.
0: முரு சொல்லுங்கள். சுண்ணாகம் தானா?
1: ஆமாம், சுண்ணாம சண்டை அந்த காலத்துல ஒரு பிரபலிக்கமான சண்டை. அந்த சிங்கள நாட்டம் வந்து எங்கட மரக்கறிகள வெங்காயம் முக்கியமா அள்ளி கொண்டு போவான். அந்த லொறி சிங்கள லொறி வாழ்ந்த அந்த காலத்துல சிம்மா சண்டை சொல்லிடலாது
0: என்ன
1: அப்படி. அது பெரிய ஒரு பிரபலிக்கமான 35 லட்சம் மாணவரை கொண்ட யாழ் மாநகரம் அந்த காலத்துல ஸ்கந்தரோஜியா அந்த மாதிரி ஒரு எழுப்பம். அப்பாடி இவ்வளவு மக்கள் அந்த நாளில் 35 லட்சம் மாணவர்கள் ஒரு காலத்தில் இருந்தால் தமிழ் மக்கள் சொல்லிடலாது. அப்படி
0: அண்மையில போனீர்களா நீங்கள் சுண்ணாத்துக்கு?
1: நன்றி
0: முரு, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அடுத்த நீர் சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்,
0: குமார். என்ன நீங்கள் சுண்ணாத்தோட எழுந்து வந்துட்டீர்கள் போல் இருக்கிறீர்கள்.
2: எழும்பி வராம எப்படி சுண்ணா? உண்மையாவே ஒரு பிரபல்யமான இடம், நல்ல நிறைய ஜனங்கள் கூடுற சந்தை அது சுண்ணா.
0: போயிருக்கீர்கள் சுண்ணா சந்தைக்கு?
2: சுண்ணாவும் எல்லாம் போயிருக்கேன்.
0: நன்றி குமார்.
2: நன்றி.
0: ஆமாம், சுண்ணாகம் என்பது மிக சரியான பதிலால் சுண்ணாகம் இலங்கை தீவின் யாழ்ப்பாண குடநாட்டில் உள்ள நகரங்களில் ஒன்று. இது பழைய பேர் மயிலணி. இது கிட்டத்தட்ட குடநாட்டின் மத்தியில் அமைந்திருக்கிற நகரம் என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசந்துறை பட்டணம் இணைக்கின்ற காங்கேசந்துறை வீதியிலே 6வது மைலே அமைந்திருக்கிறது. இதன் வடக்கு பக்கத்தில் மல்லாகவும் தெற்கே முடிவில் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். கந்தரோடையும் இருக்கிறது. கிழக்கே பொன்னால கட்டுவன் அமைந்திருக்கின்றன. இந்த நகரம் முக்கியமாக அந்த வேளாண்மை பகுதிகளுக்கு மத்தியிலே அமைந்திருக்கிற விட சிறப்பாக வேளாண்மை சேவைகளுக்கான இடமாகவும் திகழ்கிறது. இங்கு அமைந்துள்ள காய்கறி மற்றும் வேளாண் உற்பத்தி பொருட்களான சந்தை இந்த பகுதியிலே மிகவும் புகழ் பெற்றது. நேர்களும் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள். இதை விட ஏற்கனவே நேர்கள் குறிப்பிட்டது போன்று இங்கே தொடர்ந்து நிலையம் ஒன்று இருக்கிறது சுண்ணாகத்திலே. அதைவிட மின் நிலையம் இருக்கிறது. புகழ்பெற்றவர்கள் என்று சொன்னால் சுண்ணாகம் குமாரசாமி புலவர் இருக்கின்றார், முத்துக்குமார கவியாயர் இருக்கிறார், பரத பண்டிதர் இருக்கிறார், முருகேச பண்டிதர் இருக்கிறார், கொப்பிளான் ஐ சண்முகம் அவரும் கொப்பிளான் ஐ சண்முகம் கொப்பிளான் அருகருகே தான் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அது சுண்ணாகம் என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.
3: கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450க்கும் மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, சி 201 ஸ்காப்ரோ, 416-299-9393.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5% இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கா தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி,
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800. 905-270-8800.
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சபையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
0: வேற ஒரு மணி 52 நிமிடம் சீமார் தமிழ் எஃப்எம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் வாலிபர்கள் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது அடுத்த ஊருக்கான தரவு இலங்கையின் வடமாகாணத்திலே உள்ள வவுனியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இலங்கையின் வடமாகாணத்திலே அமைந்திருக்கின்றது. இது வவுனியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். நீர்ப்பாசன திட்டம் இங்கு மிக சிறப்பாக இருக்கிறது. நீர்ப்பாசன திட்டத்துக்கு மிகவும் பிரபலமான ஒரு இடம். நீர்த்தேகத்துக்கு மட்டுமே இந்த இடம் பாவிக்கப்படுவதாக இருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டத்துக்கான வசதிகள் எல்லாம் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஆவரன் துலாப என்ற ஒரு ஊர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை விட கங்கட்குளம் இருக்கிறது, கந்தசாமி நகர் இருக்கிறது. இதுகெல்லாம் இந்த ஒரு பிரிவுகளால் சூழப்பட்ட இடமாகத்தான் இது இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா மாவட்டத்திலே தான் இது அமைந்திருக்கிறது. வவுனியா தெற்கு பிரதேச செயலகத்தில் இது அமைந்திருப்பதாக இருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து இது 63 மீட்டர் உயரத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்கரை தடம் என்று இதை அறிவிக்கப்படுகிறது. வவுனியா மாவட்டத்தில் தான் இது உண்மையில் நீர்ப்பாசன திட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 4165930055 மனோ சித்ரா பாடுகின்ற பாடல் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3. இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நேரம் 2 மணி. CMR CMR தமிழகம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்துக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையில் எந்தவொரு தொடர்பும் கிடையாதென வடமாகாண ஆளுநர் செயலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி பிணைமுறி வழக்கில் பொதுச்சத்து சட்டத்தின் மூலம் அர்ஜுன் மகேந்திரா மற்றும் ரவி கருணாநாயக்கா ஆகியோர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்னெடுக்க முடியாதென 3 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. சென்னையில் தனிப்பட்ட வாக்குவாதம் காரணமாக வாகனத்தால் மோதி இலங்கை ஜுவதி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் இந்த வாரத்தில் கிபெக் மாகாண முதல்வரை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பிலே அல்பர்டா மாகாணத்தின் பிரிவினை எரிசக்தி போன்றவை முக்கிய பேசுபொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கும் நிலையில் தமது உரிமைகள் பாதுகாக்கப்படும் வரை எந்த ஒப்பந்தத்துக்கும் உடன்பட மாட்டோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 2:02 சிஎம்ஆர் தமிழ் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற தொண்டை பிரிவாகத்திலே 14 பாக சிறிதாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 10 பாக சிறிதாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 25 பாக சிறிதாக இருக்கும். சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 பாக சிறிதாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 27 பாக சிறிதாக இருக்கும். சூரியொலியோடு இரவு பொழுது 14 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் வியாழக்கிழமை 29 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியன் நிறைந்திருக்கும். இரவு பொழுது 17 பாக செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுடன் மகிழ் கூட்டம் நினைந்து காணப்படும். வெள்ளிக்கிழமை 27 பாக செல்சியஸ், சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 25 பாக செல்சியஸாக இருக்கும். லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் தான் 3 நாட்களும் இருக்கின்றன. சரி, இப்பொழுது நேர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலோடு அந்த எந்த ஊர் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அழைத்திருக்கிறார்கள். யார் யார் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
1: தேவகுமார் சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
2: இது ஒரு குளத்தில் முடிகிற பேரா?
1: குளத்தில் போய் முடிகிறதா இல்லையா என்றால் குளத்திலே முடிகிறது.
2: முடிகிறது. இப்போ நான் நினைக்கிறேன் இது மாளிகை குளம் நினைக்கிறேன். அங்கே தான் அந்த நீர்ப்பாசனத்திட்ட அந்த இது.
1: என்ன என்ன குளம்?
2: மாளிகை குளம்.
1: நாளிகை குளமா?
2: மாளிகை, மாளிகை குளம், தட்டச்சட்டி குளம்.
1: மாளிகை குளம் அல்லது செட்டி குளம் என்று செட்டி குளம். சரி, பார்ப்போம் அந்த குளம் சரியாக இருக்கும். மாற்று அழைப்பில் எழுந்து கொள்ளுங்கள். அடுத்த நேர் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: பெரிய நீர்ப்பாசனத்துக்குரிய குளம் என்று சொல்லி சொன்னால் இது குளம் என்கிற பெயரில் முடிகிறது.
1: ஆமாம், குளம் தான், குளத்தில் தான் முடிகிறது.
3: ஆமாம். அப்படியானால் பாவற்குளமாக இருக்கலாம்.
1: பாவற்குளமாக இருக்கலாம்.
3: ஆமாம், பாவற்குளம். ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்திலே மிகவும் பிரபலமாக இருந்தவர்களில் ஒருவரான லெப்டினன்ட் கர்னல் வீரமணி, அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் வடிவேல். உழவு புலி என்றால் உதாரணம் அவர் தான். இந்த முழு இயக்கத்திலேயுமே 50 தடவைகள் வேவு பார்த்து அவர் வேவு பார்த்த விடயங்கள் தவறியதே இல்லை. ஆமாம்,
1: புலிகளிலே வேவு புலி அவர் தான்.
3: வேவு புலி என்றால் வீரமணியை தான் என்ன ஞாபகம்
1: ஞாபகத்தில்.
3: ஆமாம்,
1: அவர் பாவர் குலத்தை சேர்ந்தவரா?
3: ஆமாம், அவர் பாவர் குலத்தை சேர்ந்தவர். அவர் அவருடைய வீரச்சாவு குடாரப்பு பகுதியில் ஏற்பட்ட ஒரு தவறுதலான வடிவத்தால் அவருடைய வீரச்சாவு ஏற்பட்டதாம்.
1: எனவே அது பாவர் குளம் என்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
3: ஆம்.
1: சரி, பார்ப்போம். நன்றி ராஜவர்மன், நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், சதுரான எஸ் டி குமார்.
1: குமார் சொல்லுங்கள்.
4: பாவக்குளம் மற்றும் இரட்டை பெரிய குளம்.
1: எது, ஒரு குளமா ரெண்டு குளமா?
4: அதான் பாவக்குளம்
1: அல்லது
4: இரட்டை பெரிய குளம், ரெண்டும் சேர்ந்துதான் நீர்ப்பாசன.
1: ஓ, அது அது நீர்ப்பாசன தேக்கம், நீர்ப்பாசன திட்டம் இருக்கிறது, இரண்டு குளங்களும் சேர்ந்ததா?
4: ஆமாம், பாவக்குளம் தான் சரியாக பாது.
1: உங்களுக்கு அந்த பக்கத்தில் காணி இருக்கிறதா?
4: ஒரு காணியும் இல்லை, ஒன்றும் இல்லை.
1: ஆ, அப்பயும் அந்த விவரங்கள் எல்லாம் தெரியும், அதற்காக கிட்டுறது. நன்றி குமார், எல்லோருமே இப்ப கூகுள்ல போயிட்டார்கள். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம், நான் கரிய ஒருதன் கேட்கிறேன்.
1: சொல்லுங்கள்.
5: பாவக்குளம் தான் அந்த நீங்க சொன்ன தலைப்பு வந்து பெரிய குளங்கள் தான் பாவக்குளம் சரியானது. அதை விட குளங்கள்ல வந்து பாவக்குளம் தான் நீங்கள் நான் சொல்றேன் சரியாது. மற்றது ஒரு காலத்துல விடுதலை புலிகள் வளர்ந்தது ஒரு சில சில தலைவர்
1: நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள். பாவற்குளம் தான் சொல்லுங்கள். எதை பற்றி சொல்லுகிறீர்கள் பாவற்குளம் என்று?
6: நீர்ப்பாசன திட்டங்கள் எல்லாம் கூட
1: ஆமாம்
6: மெட்டல் வந்து அந்த வான் கதவு திறக்கிற இடமும் இருக்காமல்
1: வான் கதவு திறக்கிற இடம். எனவே அந்த அந்த குளத்திலிருந்து நீர்ப்பாசனம் பயிர்களுக்கு செல்வதற்கு அங்குதான் முக்கியம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. சரி சரி தேவகுமார், அனைவருமே பாவற்குளம் என்று சொல்லுகிறார்.
2: ஆமாம் பாவற்குளம் தான் அதுக்கு பெரிய பெரிய நீர்ப்பாசன திட்டம். அது 27,000 ஹெக்டேர் அடி அந்த பெரிய இதாக இருக்கிறது பாவற்குளம்.
1: சரி எனவே பாவற்குளம் தான். சரி நன்றி. ஆமாம் பாவற்குளம் என்பது சரியான விடைதான். இலங்கையின் வட மாகாணத்தில் உள்ள வவுனியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம். இது நீர்ப்பாசன திட்டமாகும். கூடுதலாக இந்த நீர்ப்பாசன திட்டத்துக்கு தான் இந்த இடம் மிகவும் பெயர் பெற்றதாக இருக்கிறது. பாவற்குளம் பாவற்குளம் என்றும் சொல்லப்படுகிறது, பாவத்குளம் என்றும் சொல்லுகிறது, பாவற்குளம் என்றும் சொல்லுகிறார். மூன்று விதமாக சொல்கிறார். இது வவுனியா பிரதேச செயலாளத்தில் அமைந்திருக்கிறது. இது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 63 மீட்டர் உயரத்திலே அமைந்திருக்கின்றது. பாவக்குளம் தென்கரை தடம் என்று அறியப்படுகிறது. இது ஆவாரந்துலா என்ற ஊர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதைவிட பாவற்குளம் கங்கட்குளம் கந்துசாமி நகர் பூமதுவ கிராம அலுவலகம் பிரிவுகளால் சூடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பாவற்குள பகுதியிலே ஏற்கனவே மற்ற நேர்கள் சொன்னது போல், ராஜவர்மன் சொன்னது போல், பல விடுதலை புலி உறுப்பினர்கள் உருவாக்கிய இடமும் இந்த பாவற்குளம் என்று தெரிவிக்கப்பட்டது, குறிப்பாக இந்த வீரமணி. சரி இப்பொழுது நாங்கள் அடுத்த ஊருக்கான தரவுக்கு போகிறோம். விளம்பரங்கள் பாடலை தொடர்ந்து.
7: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம் ஜூன் மாதம் 6 மற்றும் 7 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள். கஜன் கனக விநாயகம் 416-274-4345 416-274-4345 உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
9: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
10: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
9: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
10: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-0-6-7-2-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
11: லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
12: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3
1: நேரம் 2:10 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. உங்களுக்கான அடுத்த ஊருக்கான தரவு இப்பொழுது நாங்கள் இலங்கையின் கம்பஹா மாவட்டத்துக்கு செல்லப் போகிறோம். நீண்ட காலமாக அந்த பகுதிக்கில் செல்லவில்லை, எனவே இன்று ஒருமுறை சென்று பார்ப்போம். இலங்கையில் கம்பஹா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு அழகியதொரு ஊராகும். இது கொழும்பு கண்டி ஆகிய பெருநகரங்களை இணைக்கின்ற A1 சாலையை அண்டி அமைந்துள்ளது. இவ்வூர் மாவட்ட தலைநகரான கம்பஹாவிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்திருக்கிறது. இலங்கையின் தலைநகரமான கொழும்பிலிருந்து கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக கொண்ட இந்த ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது. கம்பஹா மாவட்டத்தில் மிக பழமை வாய்ந்த பள்ளி வாயில்களும் இங்கே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது இலங்கையின் கம்பஹா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அழகியதொரு ஊராகும். கொழும்பு கண்டி ஆகிய பெருநகரங்களை இணைக்கும் A1 சாலையை அண்டி அமைந்திருக்கிறது. இந்த ஊர் மாவட்ட தலைநகரான கம்பஹாவிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திலும் இலங்கையின் தலைநகரமான கொழும்பிலிருந்து 36 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கிறது. முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற ஊராக இந்த ஊர் இருக்கிறது. சரி, இதை வைத்துக் கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 4965935055. ஒலிக்கும் பாடல் தொடர்ந்து நீங்களை சந்திப்போம். கேஜே ஜோஸ்தாஸ், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் எங்கே முதலாளி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: இதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: வணக்கம்
7: வணக்கம்
6: வணக்கம்.
7: இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
6: இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நேரம் 2:20 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
1: இது திகாரி, சிங்கர்ல திகாரியா,
0: திகாரியா?
1: ஆமா,
0: திகாரி என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, அது சரியாக இருக்குமா பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
2: அது சரி, திகாரியா.
0: திகாரியா
2: இருக்கிறீர்கள்.
0: சாந்தி சொல்லுங்கள். திகாரி தான?
2: நன்றி,
0: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? புவி. புவி என்ன குரல் போய்விட்டது? முஸ்லிம் மக்கள் கூடுதலாக வாழ்ந்துகிறார்கள் இருக்கும் என்ற நம்பிக்கை.
3: ராஜவர்மன்
0: சொல்லுங்கள்.
3: நான் ஒரு எழுத்தை கூட்டி சொல்ல போவேன்.
0: ஆஹா, யானாவுக்கு கூட போறீங்களா?
3: திகாரிய,
0: திகாரிய என்று சொல்லப்பீர்கள். சிங்களத்திலே திகாரிய என்று அழைப்பார்கள். அப்ப அப்படியோ?
3: ஆமாம். இந்த இந்த ஊர், இந்த பண்டார நாயக்கா குடும்பத்தினுடைய ஊரான அர்த்தனகலைக்கு கிட்ட இருக்கிறது. அதோடு அத்தோடு சேர்த்து நித்தம்புவக்கும் அண்மையில் இருக்கிறது.
0: இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: புருஷோத்தமன்
0: சொல்லுங்க.
4: திகாரி தான் பதில். நீங்க அந்த டைம் நல்ல நல்ல கணக்காரர் நகைச்சுவை ஒன்று போட்டீங்க, அந்த மூன்று எழுத்து. அதை நான் பதில மறந்துட்டேன். இப்ப சொன்னபடியே தான் திருப்பி
0: பாடமாக்கினேன்.
4: நல்லபடியும்
0: தானே, நாங்களும் உங்கள் மூலமா நேர்களுக்கு இதை தர வேண்டும், நாங்களும் இதை படிக்கிறோம். சரி, நன்றி புருஷோத்தமன், நன்றி. ஆமாம், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. திகாரி என்பது மிக சரியாமல் ஆங்கில சிங்களத்திலே திகாரிய ராஜவர்மன் குறிப்பிடுவது திகாரிய என்று சொல்லுகிறார். தமிழிலே தீ காவன்னா ரீனா போட்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்களத்திலே தீனாவும் வடமொழி ஹா ரியா திகாரியா. திகாரி என்பது இலங்கையின் கம்பக மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அழகிய ஒரு ஊராகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கண்டி ஆகிய பெரு நகரங்களில் இணைக்கின்ற E1 சாலை அண்டி அமைந்திருக்கிறது. இவ்வூர் மாவட்ட தலைநகர் கம்பகாவிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையின் தலைநகரமான கொழும்பிலிருந்து கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. முஸ்லீம் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட இந்த ஊர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இங்கே கம்பக மாவட்டத்தில் உள்ள மிக பழமையான பள்ளி வாசல்கள் ஒன்றான அல் மஜித்துல் ரவுலா ஜம்மா பள்ளி வாசல், இங்கே அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுது. இதை உள்ளிட்டு பல பள்ளிவாசல்கள் இந்த ஊரில் அமைந்திருக்கின்றன. இது நகரத்து சூழலிலும் கிராமத்து சூழலிலும் பண்புகளை பெற்றிருக்கின்ற ஒரு ஊராக இருப்பதாகவும் இந்த ஊர் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது திகாரி என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்ட் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
6: 416-700-2222 416-700-2222
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
9: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
10: Everything okay? No problem, Dijinam.
11: Bar kalamu closing da, tadikkira nadi.
12: The customer you're trying to reach is not available.
13: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kondurukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
10: Last minute left. Closing day, the Pradesh Chellad. Thanks.
11: Chellam illa da, Selvam.
10: Chari, chari.
14: Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, patchigichigal anithirkum, moondru vidangalil survey, Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844, Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002, moondru vidangalil, Dr. Sabhavathi Ravindran.
15: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 2:27 நிமிடம். இன்று கல்வியங்காடு, சுன்னாகம், பவர்குளம், திகாரி அந்த இடங்களை கண்டுபிடித்திருக்கின்றோம். எனவே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறு புதிய இடங்களோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். எனவே நிறைவுக்கு வருகிறது இன்றைய

0: உலகம் சுற்றும் வாலிபன் நிறைவுக்கு வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கு மீண்டும் நன்றி.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, கோபுரவாசல்லி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: சமர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஜூலை 4.

நேரம் 2:35 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். தொண்டபீர் பாக்கத்திலே 14 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வகுத்து வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 10 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து புதன்கிழமை நாளை 27 பாக செல்சியஸாகவும் வியாழக்கிழமை 29 பாக செல்சியஸாகவும் இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாட்களாகத்தான் தொடர்ந்து வரும் நாட்களும் இருக்கும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சூரிய ஒளி இரண்டு லேசான முகில்கூட்டம் காணப்படும். மலைத்தூரலும் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடல் கே ஜே ஜெசுதாஸ் சித்ரா பாடுகின்ற பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக.

0: ಕಾಯ್ಚಾದ ಪಾನಿನ.
1: காற்றின் வழியே தமிழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சி

0: $699 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
2: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3
3: நேரம் 2:48 CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3 மணிக்கு என்ற நட்சத்திரம் கேட்கலாம். வருகின்ற பாரோடு மனோ எஸ் ஜானகி என்றென்றும் அன்புடன்.

இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வேக்யூமை இலவசமாகவும்

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm. புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: உத்தரவாதம் 416-746-2742.

0: நேரம் 3:04 சிபார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது 14 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 10 பாக செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் புதன்கிழமை நாளை 27 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியோடு இருக்கும் இரவு பொழுது புதன்கிழமை இரவு பொழுது 14 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் வியாழக்கிழமை 29 பாக செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமையும் சூரியோடி நிறைந்திருக்கும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியோடியுடன் மிகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். வெள்ளிக்கிழமை 25 பாக செல்சியஸ், மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. அதேபோன்று சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. சனிக்கிழமை 25 பாக செல்சியஸ், அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமையும் 25 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. யாழ்ப்பாண பொது நூலகம் யாழ்ப்பாணத்தில் உள்ள, அதாவது 1981 பின்னர் அனைத்துலகில் அளவிலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு நூலமாக இருப்பதற்கான காரணம், 20ஆம் நூற்றாண்டுகளின் 30களில் தொடங்கப்பட்ட இந்த பல அவர்களுடைய அயராத உழைப்பினாலும், பொதுமக்களிலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் தாராளமான ஆதரவுலாம் வளர்ச்சி பெற்றிருந்த இந்த நிறுவனம் 1981 ஜூன் 1, அதாவது 31ஆம் தேதி நள்ளிரவிலே எரிக்கப்பட்டு சாம்பலானது. இந்த இன்று இந்த கட்டிடம் மீளமைக்கப்பட்டிருந்தாலும் கூட, இது பற்றிய ஒரு தகவலோடு யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களோடு இணைந்து கொள்கிறார் நிர்மலா. இப்பொழுது அது பற்றிய விபரத்தை கேட்டு பார்ப்போம்.
1: ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த இனத்தின் மொழியை அழிக்க வேண்டுமென்றார் ஹிட்லர். மொழியே ஒரு இனத்தின் அடையாளம். மொழியை மேம்படுத்தும் இடம்தான் நூலகமாகும். ஒரு நூலகத்தை அமைப்பது என்பது சாதாரண விடயமல்ல. மொழியின் மீதும் இனத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் தீராத காதலும் அக்கறையும் கொண்ட மனிதர்களால்தான் நூலகத்தை அமைக்க முடியும். தமிழினத்தின் மீது பற்று கொண்டவர்களால் மட்டுமே அமைக்க பெற்றது யாழ் பொது நூலகம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிறப்பான நூலகமாக யாழ் நூலகம் திகழ்ந்தது. அது மாபெரும் அறிவு கோயில். அது அல்பிரட் ரேயப்பா அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நூலகத்தில் சுமார் 100,000-க்கும் மேற்பட்ட அரிய நூல்கள், விலை மதிப்பெற்ற ஓலை சுவடிகளையும் கொண்டு அறிவு களஞ்சியமாகவே இயங்கியது. ஒரு மனிதனுக்கு சுவாசிப்பது எத்தனை முக்கியமே, அந்தளவுக்கு வாசிப்பதும் முக்கியமானது என அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள் தமிழர்கள். அதன் காரணமாகவே 1842 யாழ் பொது நூலகம் உருவாக்கப்பட்டது. ஆனால் 1981 வைகாசி மாதம் 31ஆம் தேதி இனவாத தீயினால் பற்றியெறிந்தது எம் யாழ் பொது நூலகம். 97,000 பொக்கிசங்கள் எரிந்து சாம்பலாகின. இது ஓர் தமிழர்களின் அறிவு கண்ணை குத்துவதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு இன ஆவண அழிப்பே ஆகும். அங்கு வரலாற்று உண்மைகள், சித்த வைத்திய ஏடுகள், இலக்கிய சுவடிகள் என ஒரே இரவில் கரைந்து போகின சாம்பலாய். யாழ் நூலகம் போல் இல்லாவிட்டாலும் சிறிய நூலகங்களையாவது அல்லது வாசிக சாலைகளையாவது உருவாக்க வேண்டுமென்று ஒவ்வொரு கிராமத்து இளைஞர்களும் உருவாக்கியவைதான் கிராம வாசிக சாலைகள், கிராம நூலகங்கள். யாழ் நூலக எரிப்பு தமிழர்களின் மனங்களை ஆற்ற முடியாத வடுக்களை ஏற்படுத்தின. மறுபடியும் அழகான தோற்றத்துடன் நிமிர்ந்து நின்றாலும் எங்களின் யாழ் பொது நூலகம் வளங்களெல்லாம் புதிதாக வந்துவிட்டன. ஆனால் அழிந்த எமது அரிய ஆவணங்களும் அரிய பொக்கிஷங்களும் திரும்பி வருமா?
0: அந்த செய்தியை எமக்கு தந்தவர் யாழ்ப்பாணத்திலிருந்து நிர்மலா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 3:12 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது முதல் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நட்சத்திரம் பகுதியிலேயும் கதாநாயகன் சிறைக்குள் இருக்கும் பொழுது அவர் கண்களுக்கு நிலா எப்படி தெரியும்? இது உதயகீதம் திரைப்படத்திலே சிறையில் மோகன் இருக்கும் பொழுது அவரை பார்த்து பார்க்க வருகின்ற ரேவதி சிறையின் வழியே நின்று கொண்டு நிலாவை பார்த்து பாடு நிலாவே தேன்கவிதே என்று மோகனை மனதில் வைத்து நினைத்து கொண்டு பாடுவார். அதற்கு பதில் சொல்கிற மாதிரி மோகனும் பாடு நிலாவே தேன் என்று பாடுவாராம். ஹீரோ சிறைக்குள் இருக்கும் பொழுது கதாநாயகன் அவர் கண்களுக்கு நிலா எப்படி தெரியும், அதனால் அவர் பாடும் பொழுது ஒரு சேர்த்து பாடினால் பாடும் நிலாவே தேன் கவிதை அப்படி இருக்கலாம் என்று மேத்தா எழுதிய கவிதைக்கு திருத்தம் சொல்லியிருக்கின்றார் இசைஞானி சொல்ல. கதாநாயகன் நாயகியை நிலாவாக எண்ணி பாடும் பாடலாகவே அந்த பாடல் அமைந்திருக்கிறது. கவியர் மு மேத்தா இசைஞானிடம் நீங்கள் சேர்த்து அந்த வார்த்தை அந்த பாட்டை வேறு ஒரு லெவலுக்கு கொன்று சென்று விட்டது என்று கூறி மலர்ந்திருக்கிறார். அந்த பாட்டை பாடிய பிறகுதான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசை ரசிகர்களால் பாடும் நிலா என்று கொண்டாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒன்றுக்கொன்று துணையிருக்கும் உலகத்திலே அன்பு ஒன்றுதான் அனாதையா? வலி மிகுந்த வார்த்தைகளாக இல்லை, வார்த்தைகளுக்குள்ளும் இத்தனை வலிகளா? விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் ஒரு மனிதனின் இதயம் பிழிந்து கடைந்தெடுத்த வார்த்தைகளை கொண்டு இப்படி வலிகளை வடுக்களாக உணர்த்திவிட்டு சென்றிருப்பார் கவிஞர் மௌமேதா. அந்த வடுக்களை மருந்தாக கொண்டு தடவி ஆறுதலுடன் கூடி அவசப்படுத்தியிருப்பார் இசைஞான இளையராஜா. மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதில் அவரை பார்ப்பேன், மறந்துடா ராகம் இதுதானே. கதைக்காக எழுதிய இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளும் தனக்காகவே எழுதியதாக இசைஞானி ஒரு நிகழ்விலே கூறியிருப்பாராம். இசையை ரசிக்கும் ரசிகர் கூட்டம் என் இசையை ரசிப்பார்கள், இசையை பார்ப்பார்கள். அந்த இசையால் மட்டுமே நான் அவர்களை அரவணைப்பேன். பல தலைமுறை தாண்டி என்று எல்லோராலும் கொண்டாடி தீர்க்கும் இசையின் ராகம் இதுதானே இசைஞானி சொல்வதைப் போல இந்த வரிகள் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த பாடல் நிச்சயமாக ஒரு மனதுக்கு இனிய பாடலாகத்தான் அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலை இப்போது கேட்போம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

நேரம் 3:23 மிடம் சிம்பார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இசை ஞான இளையராஜா ஒரு இசை இயக்கம் என்று சொல்லலாம். தேனெடுக்கும் பொழுது கையில் வழிந்த துளிகள் என்று பல இருக்கும். அவற்றிலே ஒரு சில துளிகளை நாங்கள் தொட்டு பார்க்கப் போகிறோம். கைதட்டலையும் மிருதங்க ஆவர்த்தனையும் கொண்டு ஒரு காதல் பாட்டை தொடங்குகின்ற துணிச்சல் அதை கும்மியெடுத்து கொண்டாடும் அந்த பாடலை உருவாக்குவது என்பது மிக சிரமமானது. இனி இசையமைப்பாளரை பொறுத்தமட்டிலே அப்படியான ஒரு பாடலுக்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை என்றே குறிப்பிடலாம். ஹார்மோனி என்ற ஒத்திசைவு என்ற மேற்கத்திய வடிவத்தை குரல்களால் மெருகேற்ற இவரை தவிர வேறு இவரால் முடியாது என்று சொல்கிறார்கள். பல குரல்களால் பாட்டை மெருகேற்றும் வோக்கல் ஹார்மோனி வகை பாடல்கள் அந்த பாடல்களுக்குள் இந்த பாடலும் அடங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடுகின்ற இந்த பாடலை கேட்டு பார்ப்போம். அலைகள் ஓய்வதில்லை.

0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு தமிழ் எஃப்எம்.
1: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நேரம் 3:30.
3: இனிமை, இளமை, புதுமை என்றும் உங்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: 101.3 FM.
1: நேரம் 3:31. தொடர்பாக்கத்திலே 13 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கத்தை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 10 பாகை செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 பாகை செல்சியஸாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமையும் சூரியொளி நிறைந்திருக்கும். அதே போன்று வியாழக்கிழமையும் சூரியொளியோடு 29 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சூரியொளியுடன் மிகில் குற்றம் இது காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேமார் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள் நேர்கள். இப்பொழுது முதல் ராகம் தாளம் பல்லவி. ஆனால் இன்று ராகமும் மாறி தாளமும் மாறி பல்லவியும் மாறி தப்பு தாளங்களாக ஒலிக்கப் போகிறது. சரி, ஒரு வித்தியாசமான முயற்சி. சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா இந்த பாடலை பார்ப்போம். சரி, முதல்ல ஆங்கிலத்திலே கேட்போம்.
2: What a shame to be alone. We are together. Good night. What a sin to walk around with one mind. My desire. No sleep. Would you like to wake up? Golden man, look at you in my life.
1: எனக்கே ஒரு இல்லை. சரி, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு எப்படி புரியும் என்று பார்ப்போம். சரி, நீங்கள் இதை வைத்துக்கொண்டு உங்களால் இந்த பாடலை கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்ப்போம்.
2: What a shame to be alone. We are together. Good night. What a sin to walk around with one mind. My desire. No sleep. Would you like to wake up? Golden man, look at you in my life.
1: தமிழிலே
3: தனியிருக்க நாணம் என்ன, துணையிருக்க நாம் இருவர், நள்ளிரவு போனதென்ன, பாவம் என்ன, நடை தளர்ந்து ஒரே மனம், இன்னாசை இல்லை உறக்கம் எழுத, பொன்மேனி பாராயோ, என் உயிரிலே உன்னை தாராயோ.
1: இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு தான் இது.
2: What a shame to be alone. We are together. Good night. What a sin to walk around with one mind. My desire. No sleep. Would you like to wake up? Golden man, look at you in my life.
1: கேட்போமா?
3: தனியிருக்க நாணம் என்ன, துணையிருக்க நாம் இருவர், நள்ளிரவு போனதென்ன, பாவம் என்ன, நடை தளர்ந்து ஒரே மனம், இன்னாசை இல்லை உறக்கம் எழுத, பொன்மேனி பாராயோ, என் உயிரிலே உன்னை தாராயோ.
1: அந்த பாடல் என்ன பாடல் நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். 416-593-0055 416-593-0055.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and cremation.com. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4661-4765-4661.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: கேளுங்கண்ணே, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
4: சிஎம்ஆர் தமிழகம், 101.3. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
1: நேரம் 3:35. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வடக்க வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், செந்தின்னா. புவி.
1: புவி சொல்லுங்களா, ஆங்கிலத்தை கண்டுபிடித்தீர்களா தமிழை கண்டுபிடித்தீர்களா?
8: ஆங்கிலத்தில் முதல் சொல்லவா?
1: நீங்க சொன்னா எனக்கு விளங்க, அதனுடைய வேண்டாம். தமிழ் தமிழ்
8: 1003 காம் ஆயுதம் நிலவேவா தமிழ்.
1: ஓ, அதுதான் 1003 காம் என்று சொல்லுங்க. அந்த 3 என்பது ஆங்கிலம் தானா? அடுத்த நேரம் சந்திப்பு. ஆயிரம் நிலவையும் அடுத்த நேரம் சந்திப்பு. வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள். அதானா? சரி, அந்த படம் தான் சொல்கிறீர்கள், பார்ப்போம். அடுத்து நீர் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள்.
5: அடிமை பண் படத்திலிருந்து அதே பாடல் தான், ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா, நிலல முதல் பாடல்,
1: அந்த பாடல் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், ஜி ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
9: தௌசண்ட் மூன் சே கம், ஓ தௌசண்ட் மூன் சே கம்.
1: எல்லாரும் ஆங்கில கவிஞர்களாக மாறி விடுவார் போல் தெரிகிறதா? சரி, சிங்க சிங்க சொல்லி எல்லாரும் சிக்கல் அடிக்காம சிங்க சிங்க சொல்லிட்டீங்க. நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், அதோ
1: சிவகுமார் சொல்லுங்கள்.
10: ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா,
1: அந்த பாடல் தானா? சரி, பார்ப்போம் அது சரியான பாடல் தானா என்று. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிகாமா அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சரி, ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளங்கள் வரவில்லை, ஆனால் இன்று இது நல்லாக இருக்கிறது, இன்னும் தப்பு தாளமாக இருக்கிறது. சரி, அடிமை பெண் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 3:43. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-5130-0555. அது இந்த பாடலை ஆங்கிலத்திலே தருவோம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டது. அந்தளவு சிக்கல் நிறைந்த வார்த்தைகளாக இருப்பதாக தெரிவிக்கிறது. கூகுள் பார்ப்போம், கேட்டு பாருங்கள், புரிகிறதா?
2: Allí cotilla culatu tampu cucutu catu acai cutu acai yum puyarricu pavam enaini la volca yum polave alai payutu partu coti serutu sertu beti selai yum namai patutu cuti serutu baca kate tuti.
1: அது ஸ்பானிஷ். இப்பொழுது தமிழ்லேயேப்போ.
3: அள்ளி கொடிய குளத்து உடம்பு கூசுது காத்து அசைக்குது அசையும் புல்லரிச்சு பாவம் என்னை நிலவில் காயும் போலவே அலைபாயுது பார்த்து சோட்டி சேருது சேர்த்து வேட்டி சேலையும் நம்மை பாடுது சுதி சேருது வச்ச காத்தே தூத்தே.
1: சரி, அப்படி வந்திருக்கிறது. விண்டுபரவரை கேட்டு பார்ப்போம்.
3: அள்ளி கொடிய குளத்து உடம்பு கூசுது காத்து அசைக்குது அசையும் புல்லரிச்சு பாவம் என்னை நிலவில் காயும் போலவே அலைபாயுது பார்த்து சோட்டி சேருது சேர்த்து வேட்டி சேலையும் நம்மை பாடுது சுதி சேருது வச்ச காத்தே தூத்தி.
1: இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? பார்ப்போம். 416-5130-0555 அல்லது மீண்டும் ஒருமுறை கேட்கப் போகிறீர்களா என்று பார்ப்போம்.
3: அள்ளி கொடிய குளத்து உடம்பு கூசுது காத்து அசைக்குது அசையும் புல்லரிச்சு பாவம் என்னை நிலவில் காயும் போலவே அலைபாயுது பார்த்து சோட்டி சேருது சேர்த்து வேட்டி சேலையும் நம்மை பாடுது சுதி சேருது வச்ச காத்தே தூத்தி.
1: சரி, என்னவோ சொல்லி இருக்கிறது, பார்ப்போம்.
4: இனி நான்
1: வேறு வேறு மொழிகள் எல்லாம் பேசுகிறது. சரி, அந்த பாடலை கண்டுபிடிக்கப்படுகிறதா? பார்ப்போம். இது இளையராஜா சேமித்த பாடல், கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். என்ன பாடல் என்று பார்ப்போம். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4169-5305.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 36 Avenue East, Scarborough, Asians. மெகா சேல்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு

0: மாச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000
1: Nissan Head-to-Head Event இப்பொழுது Morningside Nissanil Approval Credit 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச் கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா

0: நேரம் 3:48 நிமிடம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர நேயர்களை சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒன்றும் இல்லை
0: என்று சொல்லிப்போட்டு போகிறீர்கள். சரி, பார்ப்போம் அது சரியாக இருக்குமா என்று. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
2: நித்யா சொன்ன அதே பாடல் தான், விருமாண்டி படத்தில்.
0: விருமாண்டி படத்தில் இருந்து எடுத்துள்ளீர்கள். சரி, பார்ப்போம் அடுத்த நேரம் சந்திப்போம். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: பாடலை கண்டுபிடித்தவுடன் ஒன்று நினைத்தேன், இப்போ எல்லாரும் பரிசை கட்டி வந்து உங்களை வாழ்த்த போகிறார்கள்.
0: எதற்கு? யாராவது கை வைத்தால் விழுந்து விடுவார். பார்ப்போம். நன்றி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், சிவன்.
0: சிவன் சொல்லுங்கள்.
4: அதே பாடுதான், விருமாண்டி படத்தை.
0: அந்த விருமாண்டி பாடல் தான் சொல்லுகிறீர்கள். நன்றி சிவன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள். சிவகுமார் சொல்லுங்கள்.
5: உன்னை விட இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை.
0: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், சரியான பாடல்தான். பிரம்மாண்டி திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் இது. உங்களுக்காக 4 மணியிலிருந்து நேர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். சரி, இன்னும் ஒருவர் ஆவலோடு வருகிறார். வணக்கம்.
6: வணக்கம்,
0: சொல்லுங்கள். புவி, விளங்கவில்லை.
6: எல்லாரும் ஏற்ற மரம் நல்ல மரமா இருக்கணும், பப்பா மரத்தில் மாத்திரம்.
0: அது நான் சொல்லிவிட்டேன் தான் ராஜபர்மனுக்கு, தெரியும் எனக்கு. சரி, நன்றி,
6: நன்றி.
0: ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது போன்று அது சரியான பாடல்தான். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. 4 மணியிலிருந்து 5 மணி வரை நேர்கள் உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165939005 ஒலிக்கிறது பாடல்.

0: ஆய்வு செய்கிறார்.
1: அந்த பாடலை பாபு பாடியிருந்தார். நேரம் 4 மணி.
2: CMR
1: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். மத்திய கிழக்கில் தொடரும் மோதல் மற்றும் அதிகரித்து வரும் உலகளாவிய எரிபொருள் விலைகள் காரணமாக நாட்டின் பணவீக்கம் 7% அதிகரிக்கக்கூடும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க எச்சரித்துள்ளார். செம்மணி மனித புதர்களின் 3ம் கட்ட அகழ்வு பணிகள், 2ம் பாக அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் ஒரு எலும்புக்கூடை அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள மியான்மர் நாட்டு ஜனாதிபதி யூமின்னுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரிப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். வன்கூரில் 7 உலகக்கோப்பை போட்டிகள் நடத்துவது இனவெறி சம்பவங்கள் நிகழும் அபாயத்தை கொண்டுள்ளது எனவும், இருப்பினும் அத்தகைய சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய தனது அரசாங்கம் என்று அனைத்தையும் செய்யும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தலைமை வழக்கறிஞர் நிக்கி சர்மா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலை விமர்சித்ததற்காக அசன் பைக்கர் மற்றும் செனட் உயர் ஆகியோரை நாட்டுக்குள் நுழைய இங்கிலாந்து அரசாங்கம் தடை விதித்துள்ளது. CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது CMR தமிழ் FM. உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் 4:02. இப்பொழுது முதல் உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு 5 வரை பாடல்களை கேட்கலாம். 4:06:59:00:05 தொடர் பெருமாக்கத்தில் 13 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வட மேற்கு திசை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸ், சூரியோடு இறைந்த நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 27 பாக செல்சியஸ் சூரியோடியோடு, வியாழக்கிழமை 29 பாக செல்சியஸ் சூரியோடு இருக்கும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சூரியோடு நிறைந்திருக்கும் இடையிடையே அங்காங்கே முகில்கூட்டம் காணப்படும். உங்களுக்காக நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 4:06:59:00:05 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: இன்று June 2 இசைஞானி இளையராஜாவின் பிறந்த தினம். 4 June 4 பாடுநிலா SPB இன் பிறந்த தினம். இருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு
0: மணிரத்னம்.
1: ஆம், அது இரட்டைவால் குருவி படத்தில் இருந்து இசைஞானி இசையமைத்து SPB பாடிய ராஜராஜ சோழன் நான் என்கின்ற பாடல்.
0: அந்த பாடல் கே.ஜி. ஜேசுதாஸ் பாடிய பாடல்.
1: அது ஜேசுதாஸ் பாடிய பாடல. நான் என்ன SPB நினைத்தேன்னா
0: ஜேசுதாஸுடைய பாடல். சரி, இது ஒலிக்கிறது கேளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: CMR 101.3. More music, more fun.
1: Everything okay, no problem
2: அடிச்சினாம் பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268
4: குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறதே பிரிக் அவுட்லெட் தளவாடங்கள் மேட்ரஸ்கள் அப்ளையன்ஸ்கள் 60% வரையிலான கழிவில் சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில் இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு பெல்லும் அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள் கெனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கெனடி ரோடு The Brick Outlet 416-751-2150 416-751-2150
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
5: 416-271-5992
6: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
7: எங்கும் CMR FM 101.3
8: நேரம் 4:10 உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம் வெண்பா.
8: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
9: நம்மளும் எஸ்பிபி இளையராஜா கம்பினேஷன்ல வந்த பாட்டு, ஆறுலேருந்து 60 வயதுலேருந்து கண்மணி காதல் என்பது பாட்டு.
8: சரி, இது உங்களுக்கு அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
9: நன்றி.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: நேரம் 4:16 உங்களுக்கு ஆரம்பிச்சு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 5 வரை பாடல்களை கேட்கலாம். 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: எனக்கு கவியரசர் வரிகள்ல இசை தேவன் இசை அமைத்த உன்னை நான் சந்தித்தேன் படத்தில் இருந்து தேவன் தந்த வீணை.
0: சார், இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்கி.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு குட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
2: ஓ சொல்றியா
1: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
3: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா, கவலையை விடுங்கள். அலையுங்கள் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. 416-274-4345 கஜன் கனக விநாயகம்.
4: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
5: உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவர் மடுதநேர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: நான் காரைக்குடி பேசுகிறேன்.
5: சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: நான் சுந்தரி நடிக்க படத்துல 3 காசு முட்டாகி என்ற பாடல், சிஎம்மாநேயர்கள், சிஎம்மா விளம்பரம், பத்திரிகை, கயர் உறவுகள், கயர் விபில், மற்றது பவனியா உறவுகள், மற்றது சுவாரடி சுந்தரி உங்களுடன் சேர்ந்து இந்த அழகான பாடலை கேட்டு சிஎம்மா அத்தனை நேர்களுடன் கேட்டு ரசிப்போம்.
5: சரி, இதோ உங்களுக்காக அந்த பாடல் உடைக்கிறது. ஆயுதம் செய்வோம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
6: நன்றி. வணக்கம். நன்றி.
5: 3 காசு முட்டாய்.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: நேரம் 4:30 நிமிடம் சிமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது 13 பாக செல்சியஸாக இருக்கிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகற்பொழுது அதிகூடிய பகலில் 25 பாக செல்சியஸ், இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 27, வியாழக்கிழமை 29 பாக செல்சியஸாக இருக்கும். இன்று நாளை நாளை மறுதினம் 3 நாளும் சூரியன் நிறைந்த நாட்களாக இருக்க போன்றன. சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார், சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: ரங்கநாயக தலாவதி படத்தில் இருந்த மாணிக்கதாசன் இயக்கத்தில் இளையராஜா இந்த அவற்ற இசையமைப்பில் எஸ்பிபி இந்த குரலில் ஒரு பாடல், இப்போ எஸ்பிபி சுவர்ணலதா சேர்ந்து பாடி பாடல் வந்தது.
0: சரி, இது இது உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: கிச்சனர் வாட்டர்லூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு. இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jewelers.
8: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
9: நேரம் 4:41 நிமிடம். 5 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். இப்பொழுது உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஒரு மாடத்தை நேயரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், நான் வித்யாக வைக்கிறேன்.
9: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் வித்யா?
10: புதிய முகம் படத்துல இருந்து கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு.
9: சரி, இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது பி சுசீலா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்கியும்
10: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பாழ்வாண்டு 101.3.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar khlamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
2: Last minute left. Closing day the Pradhi's chillatuk thanks.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.
5: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
6: நேரம் 4:48. உங்களுக்கு ஆலோசிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
6: சொல்லுங்கள் என்ன பாடல்?
7: நான் பாட்டு மீன் குளத்துலேருந்து கட்டில் மேல கண்டேன். எல்லாருக்கும் மலரை சொல்கிற கேட்டோம் தீர நாக்களுக்கு விருப்பம், ஆனால் இப்போ கேட்குற டைம் இல்லை.
6: சரி, இது உங்களுக்காக பாடல் அடிக்கிறது கேளுங்கள் நன்றி.

0: கொண்டு பேசும் பெண்ணிலா.
1: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: KM Business Solutions, Income Tax E-Filing, உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
8: மியூசிக் கனெக்ட்ஸ்.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக்
9: கனெக்ட்ஸ்.
10: வரைக்கும் பாடலை பாடியுள்ளார்கள் இளையராஜா, எஸ் ஜானகி. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் தர்மா இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் பெற்று ஒரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையும் வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்னென்ன அன்புடன் எஸ்டி செந்தில்லாமல் வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

0: நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. காற்று மணத்தியாலத்துக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5:01. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் தர்மஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறான தகவல் அளித்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங்க் June 2 அன்று வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக லெப்ளாங்கின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். எஃகு, அலுமினியம் மற்றும் செம்பு இறக்குமதி மீதான சுங்கவரிகளை திருத்தும் பிரகடனத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டாா்.

0: இலங்கை செய்திகள்.
1: நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் சுமார் 16,000 மாணவர்களுக்கான தங்குமிட வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு 55 புதிய விடுதி திட்டங்களை அறிவித்துள்ளது. 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் புதிய விடுதிகள் கட்டப்பட உள்ளன. அதன்படி சபரகமுவா மற்றும் ராஜரட்ட பல்கலைக்கழகங்களில் தலா 7 விடுதி திட்டங்கள் மூலம் 2,200 மாணவர்களுக்கு தங்குமிட வசதிகள் வழங்கப்படவுள்ளன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2,000 மாணவர்களுக்கான 6 விடுதிகள் அமைக்கப்படவுள்ளன. கிழக்கு மற்றும் உபா பல்கலைக்கழகங்களில் முறையே 1,200 மற்றும் 1,800 மாணவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்படவுள்ளன. இவற்றுடன் ஸ்ரீ ஜெயவத்தனபுர, பவனியா, வயம்ப, யாழ்ப்பாணம், மொரட்டுவ, ருகுண, கம்பகா, விக்ரமராச்சி ஆகிய பல்கலைக்கழகங்களும் திருகோணமலை வளாகமும் புதிய விடுதி வசதிகளை பெறவுள்ள நிறுவனங்களுக்குள் அடங்குகின்றன. இவற்றில் பெரும்பாலான திட்டங்கள் தற்போது விலைமனு கோரல், மதிப்பீடு அல்லது கொள்முதல் கட்டங்களில் இருப்பதுடன் ருகுண பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்களில் முதல்கட்ட கட்டுமானப் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை ஊடகம் ஒன்றில் வெளிபரப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், எண்ணெய் விலை உயர்வின் தாக்கத்தால் பணவீக்கம் முதலில் 5% தாண்டி தற்போதைய நிலை நீடித்தால் 7% வரை உயரக்கூடும் என கூறினார். இந்த நிலையை எதிர்கொள்ளும் வகையில் கடந்த வாரம் பணவியல் கொள்கை கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை சமநிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சட்டபூர்வமாக சம்பாதிக்கப்பட்ட எந்தவொரு பணத்தையும் வங்கி நடைமுறைகள் ஊடாக இலங்கைக்கு அனுப்புவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் சட்டவிரோத நிதிகளுக்கே கட்டுப்பாடுகள் பொருந்தும் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 33,572 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 19 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மே மாதத்தில் மாத்திரம் 8,321 டெங்கு நோயாளர்கள் அறிக்கை செய்யப்பட்டுள்ளதாக சமூக சுகாதார விசேட நிபுணர் மருத்துவர் துஷானி தபரே குறிப்பிட்டுள்ளார். இவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு, கம்பகா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலிருந்தே பதிவாகியுள்ளனர். மேலும் 72 சுகாதார அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவும் அபாயம் அதிகமுள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டில் பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களில் சுமார் 50% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்றும், அதே நேரம் தென் மாகாணத்தில் 16%, சபரகமுவா மாகாணத்தில் 9% பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலும் வாழும் முதியவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டுமென காவல்துறை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி முதியவர்களின் பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பது அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளில் குடியேறியுள்ளதால் முதியவர்கள் தனிமையில் வாழும் நிலை அதிகரித்துள்ளதாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான வீடுகளை இலக்கு வைத்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் நகை, பணம் மற்றும் ஏனைய சொத்துக்களை கொள்ளியடிக்க முற்படுகின்றனர். அண்மைக்கால விசாரணைகளின்படி இவ்வாறான சம்பவங்கள் வன்முறை தாக்குதல்களாகவும் கொலைகளாகவும் மாறியுள்ளன. முதியவர்கள் வாழும் வீடுகளில் இரவு வேளைகளில் போதிய வெளிச்சத்தை உறுதிப்படுத்துமாறும், அறிமுகமில்லாத நபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்க்குமாறும், அண்டைய வீட்டாருடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முதியவர்கள் தனியாக வசிப்பது குறித்து கிராம உத்தியோகஸ்தர் மற்றும் சமூக காவல் குழுக்களுக்கு அறிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் அவசர தொடர்பு எண்களை வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்துவதுடன் அவர்களுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய கைத்தொலைபேசிகளை வழங்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதியவர்களை பராமரிப்பதற்காக உள்வாங்கப்படும் வீட்டு பணியாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்களின் பின்னணியை உன்னிப்பாக பரிசீலிக்குமாறும், அவர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னர் காவல்துறை சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே முதியவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பொதுமக்கள் முன்கூட்டியே தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு காவல்துறை மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது.
0: இந்திய செய்திகள்.
1: டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அன்று அக்கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது கட்சி தலைமைப்பிடம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதற்கான விலகல் கடிதத்தை அண்ணாமலை வழங்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்கட்சியிலிருந்து விலகும் அண்ணாமலை முதலில் இயக்கம் ஒன்றை தொடங்கவுள்ளதாகவும் பின்னர் அரசியல் கட்சி தொடங்கவுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது. டெல்லி செல்வதற்கு முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை 2 நாட்களில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறுவதாக தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறான தகவல் அளித்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் கொரோனா தொற்று காரணமாக 2021 நடைபெறவில்லை. இந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது 2 கட்டங்களாக நடைபெறுகின்றது. முதலில் வீடுகள் கணக்கெடுக்கப்படும் நிலையில் அடுத்த ஆண்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுகின்றது. அதன்படி வீடுகளை பட்டியலிடும் பணி புதுச்சேரியில் தொடங்கியுள்ளது. பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் பாபு தலைமையில் 3000 ஊழியர்கள் வீடு வீடாக சென்று தரவுகளை சேகரித்தனர். பொதுமக்கள் அனைவரும் கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை அளிக்க வேண்டுமென்றும் அவ்வாறு ஒத்துழைக்காவிட்டாலோ வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளித்தாலோ 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் உட்பட போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மீது உரிமையியல் நீதிமன்றத்தில் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்வதற்கு ஸ்கச்கச்வான் மாகாணத்தின் புதிய சட்டம் ஒன்று அனுமதி வழங்கியுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த இந்த புதிய சட்டம் சட்டவிரோத போதைப்பொருள் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள், அதிக போதைத்தன்மை கொண்ட போதைப்பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள், கடத்துபவர்கள், இறக்குமதி செய்பவர்கள் அல்லது ஏற்றுமதி செய்பவர்களிடமிருந்து இழப்பீடு கோரி உரிமையியல் வழக்குகளை தொடரலாம் என்று மாகாணம் ஜூன் 1ஆம் தேதி என்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதன் மூலம் அபாயகரமான பொருட்களை கடத்துவதன் மூலம் லாபம் ஈட்டுபவர்கள் தங்கள் ஏற்படுத்தும் பாதிப்பு அர்த்தமுள்ள விளைவுகளை எதிர்கொள்வதை ஸ்கச்கச்வான் அரசாங்கம் உறுதி செய்கிறது என்று ஸ்கச்கச்வான் நீதித்துறை அமைச்சரும் தலைமை வழக்கறிஞருமான டிம் மெக்லோட் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் தமது அரசாங்கம் விரிவுபடுத்தப்பட்ட சிகிச்சை மற்றும் மீட்பு ஆதரவுகள் மூலம் மனநலம் மற்றும் போதைப் பொருட்களுக்கு தொடர்ந்து தீர்வு கண்டு வருகிறது என்றும் கூறியிருக்கின்றார். குறித்த சட்டத்தின் மூலம் பென்டனாயில், ஹெரோயின், கொக்கெயின், மெர்பின், கோடின் மற்றும் பிற அதிக போதை தரும் மருந்துகள் உள்ளிட்ட மருந்துகள் தொடர்பான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் நியமனங்கள், மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை மாகாண அதிகாரிகள் ரத்து செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் ஜூன் 2ஆம் தேதி என்று வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் க்ரீரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக லெப்லாங்கின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். லெப்லாங்குடன் கனடாவின் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜானிஸ் சரட்டும் உடன் செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட அமெரிக்கா வர்த்தகத்தின் எதிர்காலம் மற்றும் குஸ்மா மறு ஆய்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து 26ஆம் தேதி என்று லெப்லாங் மாகாண மற்றும் பிராந்திய வர்த்தக அமைச்சர்களுடன் நடத்திய கூட்டத்தை தொடர்ந்து அமெரிக்காவுக்கான இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது. மெக்சிகோ ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. ஆனால் மறு ஆய்வுக்கு முன்னதாக வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒட்டவா வெளிப்படுத்திய விருப்பம் இதுவரை நிறைவேறவில்லை. இதேவேளை கனடா மீதான தனது அதிருப்தி அதிகரித்து வருவதாக கிரீர் சுட்டிக்காட்டினார். 26ஆம் தேதி என்று அவர் பேசுகையில் பெரும்பாலான நாடுகள் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக கொள்கைகளின் முக்கிய அங்கமாக திகழும் வரிகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை பொருட்படுத்தாமலே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் கனடாவின் அடக்குமுறை மட்டும் மாறுபட்டதாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் கனடாவுக்கான தங்கள் உறவில் சில வர்த்தக சவால்கள் இருப்பதை உணர்வதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை கனடிய வணிகங்களுக்கு நிலையான மற்றும் கணிக்கக்கூடிய சந்தை அணுகலை பாதுகாக்கும் முயற்சிகளை தொடரும் அதே வேளையில் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுடன் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட கனடா தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் லெப்லாங் மீண்டும் வலியுறுத்தினார்.
0: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எஃகு, அலுமினியம் மற்றும் தாமிரம் உள்ளிட்ட உலோக இறக்குமதிகள் மீதான குறிப்பிட்ட வரிகளை திருத்தியமைக்கும் பிரகடனம் ஒன்றில் திங்கட்கிழமை கையெழுத்துக்கிட்டார். திருத்தியமைக்கப்பட்ட இந்த வரிகள் 25% இருந்து 15% குறைக்கப்படும் என்றே வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மேலும் புல்டோசர்கள் மற்றும் ஃபோக்லிப்ட் மற்றும் தொழில்துறை உபகரணங்களும் இனி 15% வரியின் கீழ் வரும் என தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு நிறுவனங்களின் மூலதன உபகரணங்களில் எடையின் அடிப்படையில் குறைந்தது 85% அமெரிக்காவிலேயே உருக்கப்பட்டு அல்லது பதப்படுத்தப்பட்ட எஃகு அல்லது அலுமினியம் இடம்பெற்றிருந்தால் அந்த நிறுவனங்கள் 10% வரி விகிதத்தை பெற தகுதி பெறும் என்று அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டின் தொழில்துறை அடித்தளத்தை மீண்டும் கட்டமைக்க தேவையான குறுகிய கால முதலீடுகளை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த வரி மாற்றங்கள் நிரந்தரமற்றவை என்றும் இது 2027 டிசம்பர் 31 வரை அமுலில் இருக்கும் என்றும் வெள்ளை மாளிகை மேலும் தெரிவித்துள்ளது. அயோவாவில் ஒரு குடும்பத் தகராறின் காரணமாக நடந்ததாக கூறப்படும் தொடர் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 6 கொல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை தடுக்க முயற்சித்துள்ளனர். இதன்போது துப்பாக்கிதாரி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணைகளில் உயிரிழந்த 6 துப்பாக்கிதாரியின் குடும்ப உறுப்பினர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. குடும்ப தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்த சம்பவம் குறித்து அந்நாட்டு காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறான தகவல் அளித்தால் 1000 அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங் June 2 அன்று வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக லெப்ளாங்கின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். எஃகு, அலுமினியம் மற்றும் செம்பு இறக்குமதி மீதான சுங்கவரிகளை திருத்தும் பிரகடனத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டார். இத்துடன் CMR தமிழ் FM இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைக்கு நாள் இறையோசி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: உலகத்துக்கு அந்த பாடலுடன் இன்றைக்கு நாள் இரவு யோசனை நிகழ்ச்சிக்கும் நிறைவுக்கு வந்தது. டொரண்டோ நேரம் அதிகாலை 5:31, டொரண்டோ விண்ணப்பள்ளி 11°C இருக்கின்றது. காற்று மனத்தி அழுத்தத்துக்கு 10 km வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 25°C இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் CMR விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: Listen to us around the universe. www.cmr.fm. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222-416-700-2222-J.CA. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-6-7-7-2-0-0-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
0: தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
5: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வேக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 9053029494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
7: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனி குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதையை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

தன்னடக்கமே வலிமை, அமைதியே ஆற்றல். ஆற்றல் என்பது எது? ஆரவாரமா? அல்ல. அமைதியே ஆற்றல். தன்னடக்கம் என்பது வலிமை. அடக்கம் உயர்குணம். இந்த அடக்கத்தில் பல வகை உண்டு. முதலில் தேவை நாவடக்கம். இந்த நாவடக்கம் இருவகை. ஒன்று, தேவையற்று பேசாது நாக்காக்கும் நல்லடக்கம். அடுத்து, ருசி என்ற தேவையற்ற உணவை நாவடக்கம் இல்லாது ருசித்து புசித்து உடலுக்கு கேடு தரும் சுவை அடக்கமின்மை. இரண்டும் தவறு, கெடுதல் தரும், தீமை. உடலுக்கு கேடு நாவடக்கம் இன்றி புசிப்பது. உள்ளத்திற்கு கேடு நாவடக்கம் இன்றி வன்சொல் பேசி வாழ்வது. மெய்யடக்கம் என்பது ஒன்று, ஐம்புல இச்சைகளை அடக்குதல். அதாவது துறவெல்ல, அதன் இச்சைக்கு இடம் பார்த்து வாழாது, ஐம்புலனையும் தன் ஆளுகையில் வைத்திருப்பது. இதுவே தான் அடக்கம். தீயென பேசாதே, தீயென கேட்காதே, தீயென பார்க்காதே, தீயென செய்யாதே என்று நாம் நம் உடலுக்கு கட்டளையிட்டு அடக்கி அதனை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். மனம் ஒரு குரங்கு, அது கிளை தாவும். சுகமென்றால் தவறையும் ஏற்கும், குற்றம் புரிய தூண்டும், பொய் பேச விரும்பும், பிறன் மனை தேடும், பிறர் பொருள் கேட்கும். அப்படிப்பட்ட தீமைகளை விலக்கி மன அடக்கத்தோடு வாழ்வதே வலிமை. மன அமைதியே மிக்க சந்தோஷம். அலை பாயும் மனம் வேண்டாம், பேராசைப்படும் அற்ப மனம் வேண்டாம், ஆடம்பரம் விரும்பும் ஆரவார மனம் வேண்டாம். அமைதியே ஆற்றல், தன்னடக்கமே வலிமை. மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

நேர்கள் இதுவரை விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். ஒரு நாளைக்கு இரண்டு தடவை எழுதியை சந்திக்கும் கடிகாரம் நல்லாகத்தான் ஓடுது. பல வருடத்துக்கு ஒரு தடவை சந்திக்கின்ற நாம் தான் பரிகாரம் தேடுகின்றோம். தொடருடைய ரமதி காலை 5:43 ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பது வைகரை வசந்தம். Listen to us tours around the universe. www.cmr.fm. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு

0: பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
1: இது குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
3: Nissan Head-to-Head Event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: உலகில் உள்ள எல்லா இதயங்களும் நல்ல இதயங்களே, ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அதை மாற்றியமைக்கின்றன. உலகில் உள்ள எல்லா இதயங்களும் நல்ல இதயங்களே, ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அதை மாற்றியமைக்கின்றன. டொருடைய நேரம் அதிகாலை 5:45. இது வைகறை வசந்தத்துக்கான நேரம். நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க
5: 416-593-0055
4: இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
6: ஹாப்பி ஆனிவர்சரி.

0: மறுத்தல் ஒரு இயல்பு, மறுத்தலில்லா வாழ்வு நரகம். மறுத்தல் இன்றி மனித வாழ்வு இனிதாகவதில்லை. தேவையற்ற நினைவுகளை மறப்பதே சிறப்பு.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
0: அதிகாலை 5:54 வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேயரொருவரை இந்த வேளையில் இணைத்து விடலாம். வணக்கம்.
4: உங்களுடைய
0: தொலைபேசி அழைப்பு தெளிவாக இல்லை. கேக்குது கேக்குது. உங்களுடைய தொலைபேசி அழைப்பில் மீண்டும் குளறுபடி இருக்கின்ற தெளிவாக கேட்கவில்லை. நன்றி இணைந்து கொண்டதற்கு உங்கள்
4: நன்றி.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
1: டொரண்டோ நேரம் காலை 6 மணி.

0: இன்றைய நாள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 11°C ஆக இருக்கின்றது. காற்று மழத்தி அழுத்தத்துக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொலி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 25°C இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனியதொரு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை புத்தமது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்களன்பின் தர்மா. புத்தமது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

என்று என் அழுக்கான நச்சிந்தனை. உச்சக்கட்ட கோபம் உன் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். உங்களின் வார்த்தைகள் உங்கள் மனதில் இருந்து இன்னொருவர் மனதுக்கு செல்கின்றது. எனவே கவனமாக இருங்கள். உன்னால் வெற்றி பெற முடியாது என்று பிறர் சொல்வதை நம்பாமல் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நேர்கள் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். இந்திய அரசாங்கத்தின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட வடக்கு ரயில் பாதையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்று திங்கட்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று அடையாளம் காணப்பட்ட 80 தொகுதியின் கழுத்து பகுதியிலிருந்து நாணய குற்றி வடிவிலான பொருளொன்று கண்டறியப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கைப்பந்து, கேரம் மற்றும் ஹொக்கி சங்கங்களின் பதிவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அந்த சங்கங்களின் கட்டுப்பாட்டை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளரிடம் ஒப்படைக்க விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. டீசல் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு சாதகமான முறையில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாமை குறித்து ஆராய்ந்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக அனைத்து பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளும் இன்று காலை அவசரமாக கூடி ஆராயவுள்ளனர். நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 5 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை செலவிடுவதாக தேசிய நீர்வரப்பு நோய் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் யூபிஐ பரிவர்த்தனை மதிப்பு மற்றும் எண்ணிக்கை இரண்டிலும் இதுவரை இல்லாத புதிய சாதனையை மே மாதத்தில் யூபிஐ மூலம் 29.9 சைபர் கோடி மதிப்பிலான 2320 கோடி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன என்று இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு தொடர்பான குளறுபடிகள் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யக்கோரி அமைதி போராட்டம் நடத்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவினர் அபிஜித் திபகே எதிர்வரும் 6ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்துக்கு போட்டியிட 2 சுயேட்சைகள் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகத்தில் கூடுதல் செயலாளர் தேன்மொழியிடம் மனு தாக்கல் செய்துள்ளனர். அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் இன்று அல்லது புதன்கிழமை கியூபெக் நகரில் முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரிஷெட்டை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். பிரிவினைவாதம் மற்றும் எரிசக்தி ஆகியவை தொடர்பாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிரிக்கெட் கனடா அமைப்பின் உறுப்பினர் கடமைகளில் மீறல்கள் நிகழ்ந்துள்ளதை கண்டறிந்ததைத் தொடர்ந்து அந்த அமைப்பை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இடைநீக்கம் செய்துள்ளது. இதுகுறித்து மேலதிக விவரங்களை அந்த அமைப்பு வெளியிடவில்லை. கனேடிய பால்வள ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பெனட் பாசிலேயன் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வணிக சரக்கு லோரி ஓட்டுநர்களாக பணிபுரிந்து கொண்டே சட்டவிரோதமாக வசித்து வந்த சுமார் 30 இந்திய நாட்டினர் குடியேற்ற அமுலாக்க நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் மோதல் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அணுகுமுறையை அமெரிக்க செனட் சபையின் சிறுபான்மை கட்சித் தலைவர் கடுமையாக விமர்சித்தார். மேலும் போரை நீட்டிப்பது அப்பிராந்தியத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கும் உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க மக்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பலஸ்தீன ஆதரவு பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களுமான ஹசான் பைகர் மற்றும் செங்க் உய்கூர் ஆகியோரை நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கும் தனது முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜரா சுல்தானா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் இப்ராஹிம் அஜிஜி லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் பதிலடி கொடுக்க தெஹ்ரான் தயாராக இருப்பதாக கூறி இஸ்ரேலுக்கும் அப்பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
0: Toronto நேரம் காலை 6:08. புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: புத்தமது காலிகுடன் காலை நேரத்தில் நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோ வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பிடித்த சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. இன்றைய நாள் வரலாற்று நிகழ்வுகளை பார்த்துமாக இருந்தால், 1966 ஆண்டு இன்றைய நாளில் நாசாவின் சேவையர் 1 விண்கலம் சந்திரனில் இறங்கியது. சந்திரனில் மெதுவாக இறங்கிய முதலாவது அமெரிக்க விண்கலம் இதுவாகும். 1967 அன்று இன்றைய நாளில் மேற்கு ஜெர்மனியில் ஈரானின் அரசு தலைவரின் வருகைக்கு எதிராக வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. ஒருவர் காவல்துறையினால் சுட்டுக்கொல்லப்பட்ட நாளாகவும் இன்றைய நாள் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. 1979 ஆண்டு திருத்தந்தை 2 அருள் சின்னப்பர் போலந்துக்கு பயணம் மேற்கொண்டார். பொதுவுடைமை நாடொன்றுக்கு சென்ற முதலாவது திருத்தந்தை இவராகவும் அந்த நாளில் இவர் இருந்தார். 1999 ஆண்டு பூட்டானில் முதல் தடவையாக தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட நாளாகவும், 2012 ஆண்டு இன்றைய நாள் வரலாற்று நிகழ்வாக முன்னாள் எகிப்திய அரசு தலைவர் ஹொசனி முபாரக் 2011 ஆண்டு எகிப்திய புரட்சியின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது வன்முறையை ஏவிவிட்ட குற்றத்துக்காக அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 2014 ஆண்டு தெலுங்கானா அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் 29th மாநிலமாக அறிவிக்கப்பட்டது.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
1: மரம் பட்டு போனால் பறவைகள் வருவது இல்லை, வாழ்ந்தவன் கெட்டு போனால் உறவுகள் வருவதும் இல்லை. இதுதான் நிஜ வாழ்க்கை.

0: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: இந்திய அரசாங்கத்தின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட வடக்கு ரயில் பாதையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்று திங்கட்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டுக் கொண்டார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று அடையாளம் காணப்பட்ட 80 தொகுதியின் கழுத்துப் பகுதியிலிருந்து நாணயக்குற்றி வடிவிலான பொருள் ஒன்று கண்டறியப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 5 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை செலவிடுவதாக தேசிய நீர்வரப்பு நோய் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது. டீசல் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு சாதகமான முறையில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாமை குறித்து ஆராய்ந்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக அனைத்து பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளும் இன்று காலை அவசரமாக கூடி ஆராயவுள்ளனர். தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ளது. தேர்வு தொடர்பான குளறுபடிகள் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி அமைதி போராட்டம் நடத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திபகே வரும் 6ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்துக்கு போட்டியிட 2 சுயேட்சைகள் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகத்தின் கூடுதல் செயலாளர் தேன்மொழியிடம் மனு தாக்கல் செய்தனர். கிரிக்கெட் கனடா அமைப்பின் உறுப்பினர் கடமைகளில் மீறல்கள் நிகழ்ந்துள்ளதாய் கண்டறிந்ததை தொடர்ந்து அந்த அமைப்பை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இடைநீக்கம் செய்து கொண்டது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை அந்த அமைப்பு வெளியிடவில்லை. கனேடிய பால்வள ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பெர்னார்ட் பிராசுலே மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ஹீத் மேக்டொனால்ட் தெரிவித்துள்ளார். ஈரான் மோதல் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அணுகுமுறையை அமெரிக்க செனட் சபையின் சிறுபான்மை கட்சித் தலைவர் சக் ஜாமர் கடுமையாக விமர்சித்தார். மேலும் போரை நீட்டிப்பது அப்பிராந்தியத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கும் உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க மக்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார்.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
5: உரும்பிராய் மக்கள் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தின கூட்டம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 பாபா பேங்கட் ஹாலில் நடைபெறும். 416-841-2953. வட்டுக்கோட்டை இந்து வாலிபர் சங்க கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலக்கம் 2 ரொசல் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க் ஏரியா 4 நடைபெறும். 416-996-6915. தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னத்துறையின் பவளவிழா சிறப்பு மலர் அறிமுக விழா ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இலக்கம் 3474 கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கின்ற கியூசிஸ் பேங்க்வெட் ஹாலில் நடைபெறும். 416-561-8624.
4: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: Listen to us around the universe. www.cmr.fm.
1: தொடர்ந்து காலை 6:35 முதல் காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு திருமணம் முடித்து ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டும், ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், இப்படி எங்களுடைய குடும்பத்தை நான் எப்படியெல்லாம் பராமரிக்கப் போகின்றேன், பிள்ளைகளை எப்படி வளர்க்கப் போகின்றேன் என்ற ஒரு நிலையில் ஒருவர் இருந்தாராக இருந்தால், அவர் ஒரு கழுகு வந்து தன்னுடைய துணைவனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தயாராகிறது, ஒரு துணைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்பதை ஒரு கழுகின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அறியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கழுகு பெண் கழுகு வந்து எப்படி தன் குஞ்சுகளின் தந்தையை தேர்வு செய்கிறது என்று பார்த்தால், ஒரு சிறு குலையை எடுத்து அந்த கழுகு உயிரே பறக்கும். சுற்றி வரும் ஆண் கழுகுகளை பார்த்து அந்த குலையை அது கீழே போட்டுவிடும். எந்த ஆண் கழுகு அதை பிடித்து அதற்கு மீண்டும் கொண்டு வந்து தருகிறதோ, பெண் கழுகு அதை மீண்டும் போட்டுவிடும். மீண்டும் மீண்டும் சலிக்காமல் அதை கொண்டு வரும் கழுகை தான் குஞ்சுகளின் தந்தையாக அது தேர்வு செய்கின்றது. ஏன் இப்படி செய்கின்றது என்று கேட்டால், குஞ்சுகளுக்கான நம்பிக்கையுள்ள ஆண்களுக்கு யாரென்று புரிந்து கொள்வதற்காக. அது வேண்டுவது குடும்ப கடமைகளில் சலியாத உதவியும் பரிவுமுள்ள துணைவன் கழுகு வேண்டுமென்று. சரி, ஒரு புது குடும்பம் எப்படி தன் குடும்பத்தில் உள்ள தன் குஞ்சுகளை அது தயார்படுத்துகிறது என்று சொன்னால், முதலில் குஞ்சுகளுக்கு மென்மையான பாதுகாப்பான கூட்டை அது கட்டும். ஆண் பெண் கழுகுகள் தங்கள் இறகுகளை பித்து கூட்டை மெதுவாக விரிக்கும். குஞ்சுகள் வளர்ந்த பின் கூட்டை உதறி மென்மையான இறகுகளை அகற்றிவிடும். குஞ்சுகள் வேடிக்கையான வசதியை விட்டு வெளியேறும்படி செய்யும். தாய்க்கழுகு கூட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் உணவை சுவைத்து தின்னும். பசியும் சிரமமும் தாங்காத குஞ்சு கழுகுகள் முதலில் பறக்க முயலும். கீழே விழுந்தால் தந்தை கழுகு உடனே பிடித்து கூட்டிலதை வைத்துவிடும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வைக்கும், பறக்க கற்றுக் கொடுக்கும். இதிலிருந்து நாம் கற்கின்ற பாடம் என்னவென்று சொன்னால், தேர்வு, பொறுமையான கடமை உணர்வுள்ள துணையை தேர்ந்தெடுப்பது, பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் முழு பாதுகாப்பு அளிப்பது, விடுவிப்பு, சரியான நேரத்தில் அவர்களின் சொந்த வலிமையை கண்டுபிடிக்க விட்டுவிடுவது, உதவி, அவர்கள் விழுந்தாலும் எப்போதும் அருகில் இருந்து காப்பாற்றும் தந்தை தாய் தந்தையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே. குடும்பம் என்பது முதலில் மென்மையான பாதுகாப்பு, பின் வலிமையான இறகுகளை வளர்க்க உதவுவது, கடைசியில் அவர்களையும் உயர பறக்க செய்வதே அன்பின் உண்மையான வெற்றியாகும். ஆகவே ஒரு கழுகு எப்படி தன்னுடைய துணைவனை தேர்ந்தெடுக்கிறது முதல், அந்த துணைவனும் தானும் சேர்ந்து எப்படி தன் குழந்தைகளை இந்த உலகத்துக்கு ஏற்ற முறையில் வளர்க்கின்றது என்பதை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் எங்கள் குடும்பமும் சிறந்த குடும்பமாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.

0: Vets Law 416-993-8443.
1: Who is the best?
2: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
5: மலர்ந்திருக்கும் புத்தம் புது காலையில் நெஞ்சங்களை வருடி சிஎம்ஆர் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை கேட்கலையோ? சாலையோர போக்குவரத்தின் நெரிசல் நடுவே நெஞ்சத்தை தொட்டு செல்லும் பாடல்களை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் புத்தம்பது காலையில் கேட்க.
6: துணைநிறம் காலை 6:45 புத்தம்பது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் இயக்குனர் மணிரத்னத்தின் பிறந்த தினமாகும். June 2, 1956 இவர் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் கோபால ரத்தினம் சுப்பிரமணியன். இந்தியாவின் முன்னணி திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருவராக இவர் திகழ்கின்றார். தமிழ் திரைப்பட உலகில் தனித்துவமான கதை சொல்லும் பாணி மற்றும் நவீன திரைப்பட மொழிக்காக பெரிதும் போற்றப்படுகின்றார். 1980களில் கே பாலச்சந்தர் மற்றும் பாலு மகேந்திரா ஆகியோருடன் சேர்ந்து தமிழ் சினிமாவில் புதிய மாற்றங்களை உருவாக்கிய முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக இருக்கின்றார். காதல், சமூக பிரச்சினைகள், தீவிரவாதம், தேசிய உணர்வு, நடுத்தர வர்க்கத்தின் வாழ்க்கை மற்றும் புராண கதைகளை நவீன பார்வையில் நகர்ப்புற பின்னணியுடன் சொல்லும் திறன் அவருடைய படைப்புகளின் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. யாரிடமும் உதவி இயக்குநராக பணியாற்றாமல் நேரடியாகவே பல்லவி அனு பல்லவி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். பின்னர் மௌனராகம் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்தது. அதனைத் தொடர்ந்து நாயகன், ரோஜா, பம்பே போன்ற திரைப்படங்கள் இந்திய சினிமாவில் முக்கிய இடம் பிடித்தன. சிறந்த திரைக்கதை, உயர்தர தொழில்நுட்பம், காட்சியமைப்பு மற்றும் சுருக்கமான வசனங்களால் அவரது படங்கள் தனித்துவம் பெறுகின்றன. தனது திரைப்பணிக்காக 6 தேசிய விருதுகள், பல பிலிம்பேயர் விருதுகள் உள்ளிட்ட ஏராளமான பாராட்டுகளையும் அவர் பெற்றுள்ளார். 2002 இந்திய அரசின் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் மெட்ராஸ் டோக்கீஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தொடர்ந்து தரமான படைப்புகளையும் இவர் வழங்கி வருகின்றார். இந்திய சினிமாவின் கலைநயமும் வணிக வெற்றியும் இணைந்த அடையாளமாக திகழ்பவர்தான் இயக்குனர் மணிரத்னம்.

தொடரம் காலை 6:52 தமது காலையுடன் காலைப்படத்தில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். திருமணத்துக்கு பெண் பார்ப்பது எப்படி என்று ஒருவன் கலங்கிக் கொண்டிருந்தான். ஒரு தத்துவ ஞானியிடம் சென்று, எனக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று எனது தாய் ஆசைப்படுகின்றாள், நான் எப்படியான பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் சொல்லித்தாருங்கள் என்று அந்த தத்துவ ஞானியிடம் அவன் கேட்டான். அப்பொழுது அந்த தத்துவ ஞானி அவனை பார்த்து, அழகானவளை முடிக்காதே அடுத்தவன் அவள் மீது ஆசைப்படுவான், அலங்கோணமானவளை முடிக்காதே உனக்கே அவள் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடும், உயரமானவளை முடிக்காதே நீ எட்டி பார்க்க வேண்டி வரும், குட்டையானவளை முடிக்காதே அவளுக்காக தலைகுனிய வேண்டி வரும், பருமன உடம்பு உள்ளவளை முடிக்காதே உன்மேல் முட்டினால் உனக்கு காயம் ஏற்படும், மெல்லிய உடல்வாகு உள்ளவளை முடிக்காதே உன் கண்ணுக்கு அவளை காண மாட்டாய், கருத்தவளை முடிக்காதே இருட்டில் நீ பே என்று பயப்படுவாய், படிக்காதவளை முடிக்காதே நீ கூறுவதை அவள் புரிந்து கொள்ள மாட்டாள், படித்தவளை முடிக்காதே உன்னிடம் விவாதத்துக்கு வருவாள், பணக்காரியை முடிக்காதே எடுத்ததுக்கெல்லாம் எனது பணம் என்பாள், ஏழையை முடிக்காதே உனது மரணத்தின் பின்னர் உனது குழந்தை சிரமப்படும், அதிகம் அன்பானவளை முடிக்காதே உன் மரணத்தின் பின் வேறு ஒருவனிடம் திரும்பி அன்பு வந்துவிடும், கோபக்காரியை முடிக்காதே உன் வாழ்க்கை நரகமாகிவிடும், அனைத்தும் தெரிந்தவளை முடிக்காதே உன் பணத்தை கரைத்து விடுவாள், ஒன்றும் தெரியாதவளை முடிக்காதே நீ வீட்டு வேலைக்காரனாகி விடுவாய், அமைதியானவளை முடிக்காதே நீ செத்தாலும் அமைதியாகவே இருப்பாள், ஆர்ப்பரிப்பவளை முடிக்காதே ஒரு பூச்சிக்கும் ஊரை கூட்டி விடுவாள், ஊருக்குள் முடிக்காதே தாய் வீட்டில் கோழி முட்டையிட்டாலும் பார்க்க போவாள், தூரத்தில் முடிக்காதே உன் வாழ்க்கை பிரயாணத்தில் கழியும் என்று அவர் சொன்னார். இவ்வளவு எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வாலிபன் அந்த தத்துவ ஞானியிடம் சுருக்கமாக சொன்னான், ஏன் சுவாமி திருமணமே முடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாமே என்றான் அந்த இளைஞன்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். நேரம் காலை 7 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: இலங்கையை தெற்காசியாவின் நிலையான எரிசக்தி மையமாக மாற்றுவதற்கான முதலீட்டு திட்டங்களுடன் ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவின் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த இரு முன்னணி எரிசக்தி நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் நேற்று திங்கட்கிழமை இரவு நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். ஆஸ்திரேலிய எரிசக்தி நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இசரி யாப்பாவும், ஐரோப்பிய எரிசக்தி நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த லுடோவிகோ பினாட்டோவும் விஜயம் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது இலங்கையில் வளரக்கூடிய தாவர இலைகளை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து புத்தம்புதிய ஆற்றல் மூலகங்களை அறிமுகப்படுத்த இவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அத்துடன் நவீன எரிசக்தி தொழில்நுட்பத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் மின்கலம் மூலம் ஆற்றலை சேமிக்கும் அமைப்புகளை இந்நாட்டில் மேம்படுத்துவதற்கும் இவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் தொடர்பாக அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் இலங்கையின் தனியார் துறை வர்த்தகர்களுடன் இவர்கள் உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பில் நிகழ்நிலையில் சாட்சியமளிக்க முன்னாள் ஜனாதிபதியும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளருமான கோட்டபாய ராஜபக்சவுக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. கடந்த 2011 மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10 யாழ்ப்பாணம் நகரில் நடத்தப்பட்ட திட்டமிட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டு இருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாள் காணாமல் ஆக்கப்பட்டனர். அதனை அடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்கொணர்வு மனு கடந்த 2012 கொழும்பு மென்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் 2012 செப்டம்பர் 19 விசாரணைகள் ஆரம்பமாகின. அதையடுத்து குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017 மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் கோத்தபாய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோத்தபாய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக மன்றில் தோன்றி தனது சாட்சியங்களை பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள நாணய மாற்று விகித தரவுகளின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை அதிகரித்துள்ளது. இதன்படி இன்று அமெரிக்க டாலர் ஒன்றின் விலை 336.60 பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 335.70 காணப்பட்ட நிலையில் இன்று அது 90% அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு நாணய சந்தையின் நகர்வுகள் மற்றும் பொருளாதார காரணிகளுக்கு அமைவாக நாணய மாற்று விகிதங்களில் தினசரி மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று அடையாளம் காணப்பட்ட 80 கழுத்து பகுதியிலிருந்து நாணய குற்றி வடிவிலான பொருளொன்று கண்டறியப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித 80 மொத்த எண்ணிக்கை 262 அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 3 அகழ்வு பணிகளின் 13 அகழ்வு பணிகள் நேற்று திங்கட்கிழமை தொடங்கியது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த செம்மணி புதைக்குழி வழக்கில் காண காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் புதிதாக 80 தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது. மேலதிகமாக மேலும் 3 மனித 80 தொகுதிகள் தென்பட்ட போதிலும் அவை இன்னும் சுத்தம் செய்யப்பட்டு இலக்கமிடப்படவில்லை என கோரினார். அகழ்ந்தெடுக்கப்பட்ட 80 தொகுதியின் கழுத்து பகுதியில் இருந்து கண்டறியப்பட்ட நாணயக்குத்தி வடிவிலான பொருளானது 97வது சான்று பொருளாக இலக்கமிடப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த 80 தொகுதியின் தலைப்பகுதியில் முழுமையான தேங்காய் சிரட்டை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியானது மயான எல்லைக்குள் அமைந்திருப்பதால் அது ஏதேனும் தென்னங்கன்றுகளின் அடிப்பகுதியாக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இதுவரை செம்மணி மனித புதைகுழியின் தடவியல் அகழாய்வு தளம் 1 மற்றும் 2 மொத்தமாக 263 மனித 80 தொகுதிகள் அடிகாலம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 262 80 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜயின் திருச்சி பேச்சு ஏமாற்றம் அளிப்பதாக அன்புமணி விமர்சித்துக் கொண்டார். விவசாயிகள் தமிழக மக்களின் தேவைகளை உணர்ந்து அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட வேண்டும். மேலும் மக்கள் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என கோரினார். மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் முதலமைச்சர் விஜய் தேர்தல் பரப்புரையை நடத்தியுள்ளார். முதலமைச்சரான பிறகு கூட அறிவிப்புகளை வெளியிடாமல் தேர்தல் பரப்புரை செய்வதை ஏற்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துக் கொண்டார். மேகதாது பிரச்சினை நம்பிக்கையூட்டும் அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் வெளியிடவில்லை என அன்புமணி குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் குறித்த அறிவிப்புகளும் கூட முதலமைச்சர் விஜயின் திருச்சி பொதுக்கூட்ட உரையில் கூறவில்லை. அத்துடன் பயிர்க்கடன் தள்ளுபடியில் நடந்த குளறுபடிகளை திருச்சியில் முதல்வர் விஜய் சரி செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதையும் அவர் செய்யவில்லை. காவேரி பாசன மாவட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை நெல்லுக்கு விண்டாலுக்கு 3500 ரூபாவும் கரும்புக்கு 4500 ரூபாய் வீதம் கொள்முதல் விலை வழங்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் அது குறித்து அறிவிப்புகளையும் முதலமைச்சர் விஜய் அவர்களின் திருச்சி பொதுக்கூட்ட உரையில் இடம்பெறவில்லை என அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பார்வையாளர்கள் வருகைக்கு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடுகள் விதித்தது. முன் அனுமதி பெற்ற பார்வையாளர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் முகவரித்துறைக்கு மனு அளிக்க வருபவர்கள் தனியாக வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளில் மனுக்களை போடலாம் என தகவல் தெரிவிக்கின்றது. தமிழக வெற்றிக்கழக அரசு அமைந்த பின்னர் தினமும் அதிகம் பேர் தலைமைச் செயலகம் வருவதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலகத்துக்கு வரும் பார்வையாளர்களின் வருகைக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் அதற்கான பொதுவான நடைமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தலைமைச் செயலகத்தின் நுழைவாயிலில் உள்ள வரவேற்பறையில் பெயர், முகவரி மற்றும் யாரை பார்க்க வருகிறீர்கள் என்ற விவரத்தை கூறி பார்வையாளர்கள் அட்டை பெற வேண்டும். பார்வையாளர்கள் அட்டை பெறுவதற்கு ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம் போன்ற அரசிடமிருந்து பெற்ற ஏதேனும் ஒரு அசல் அடையாள அட்டையை காண்பிப்பது கட்டாயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நுழைவாயிலில் பலத்த பாதுகாப்பு சோதனை நடத்தப்படும். தடை செய்யப்பட்ட பொருட்கள், ஆயுதங்கள் அல்லது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை உள்ளே எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. சில உயர் பாதுகாப்பு பிரிவுகள் அல்லது குறிப்பிட்ட அமைச்சுகளின் அறைகளுக்கு செல்லும் போது அலைபேசிகளை வெளியில் ஒப்படைக்கவோ அல்லது பயன்படுத்தாமல் இருக்கவோ அறிவுறுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள். Listen to us around the universe. www.cmr.fm.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: சூழ்நிலம் காலை 7:10 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு மனிதன் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். அதைக் கண்ட மனைவி, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான். அவன் அருகிலிருந்த தென்னை மரத்தை காட்டி, அதோ அந்த மரத்திலிருந்து ஒரு தேங்காய் விழுந்தது, இவ்வழியாக வந்த யானையின் காலில் சிக்கி அது சிதறிப்போய்விட்டது, அதை பார்த்ததும் எனக்கு அழுகை வந்துவிட்டது என்றான். தேங்காய் உடைந்ததுக்கு நீங்கள் இவ்வளவு வருந்துகிறீர்களா என்று மனைவி கேட்டாள். அதற்கு அவன், தேங்காய்க்கு பதிலாக யானையின் காலுக்கு கீழே என் தலை சிக்கியிருந்தால் என் நிலை என்னவாகி இருக்கும் என்று நினைத்தேன். அதை நினைத்தாலே அழுகை தாங்க முடியவில்லை என்றான். இதற்கு பெயர்தான் கவலையை வரவழைத்து துன்புறுத்துதல். உண்மையில் துன்பம் வருவதற்கு முன்பே அதை பாதி வழியிலேயே சென்று எதிர்கொண்டு அழைத்து வருவதுதான் கவலை. அதனால்தான் கவலை என்பது தவணைக்கு முன்னாலேயே துன்பத்துக்கு செலுத்தும் வட்டி என்றும் அதை சொல்லிவிடலாம். அச்சம் என்னும் மையத்தை சுற்றி சுழலும் திறமையற்ற எண்ணங்களின் வட்டமே கவலை. அது நம் மனகமைதியை பறித்து நிகழ்கால மகிழ்ச்சியை கெடுக்கின்றது. துன்பத்தை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் கவலையை வெல்ல வேண்டும். நம்மை கவலைப்படச் செய்வதே துன்பத்தின் முதல் வெற்றி. ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் துன்பம் தனது நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் தோல்வி அடைந்துவிடும். வாழ்க்கையில் எதையும் இலட்சியமாக அணுகக்கூடாது. எல்லாவற்றையும் கவனத்துடனும் பொறுப்புடனும் அணுக வேண்டும். ஆனால் எதையும் கவலையுடன் அணுக வேண்டிய அவசியமே இல்லை எமக்கே.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: Everything okay? No problem. And did you
5: bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
8: முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
9: இங்கு குட்டி
8: ஆண்ட்ரியா,
9: ஜூலை 4
8: விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
10: டொரண்டோ காலை 7:19 டொரண்டோ வெப்பநிலை 11°C இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொலி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய நாள் June 2 தமிழுக்காக தன் உயிரையே கொடுத்த தாவீது அடிகள் இருந்த நாள் இன்றைய நாளாகும். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இவர் தமிழறிஞர், சொற்புறப்பியல் ஆய்வாளர் மற்றும் பன்மொழி வித்தகர் என்று பல பெயராலும் இவர் அழைக்கப்பட்டார். சிங்கராயர் டேவிட் என்பதே இவருடைய பெயர். பலரும் இவரை கலாநிதி, தாவீது அடிகள் என்று அன்புடன் அழைத்தனர். 1907 June 28 பிறந்த இவர் தும்பளை கிராமத்தைச் சேர்ந்தவர். புனித பத்திரிசியார் கல்லூரியில் கல்வி கற்ற இவர் பின்னர் லண்டன் மெட்ரிகுலேஷன் தேர்விலும் லண்டன் பல்கலைக்கழக இளங்கலை பட்டத்திலும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றார். குருத்துவ கல்வியை முடித்து 1931 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை கல்வி பணிக்கும் தமிழுக்காகவுமே அர்ப்பணித்தார். 1936 to 1967 யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி பல தலைமுறை மாணவர்களை இவர் உருவாக்கினார். தமிழ் மொழியுடன் மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்ற இவர் மொழிகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்து சொற்புறப்பியல் துறையில் முக்கிய பங்களிப்புகளை வழங்கினார். சுவாமி ஞானப்பிரகாசரின் வழிகாட்டுதலில் உந்தப்பட்டு ஒப்பிட்டு சொற்புறப்பியல் அகராதிகளை பல தொகுதிகளாக வெளியிட்டு தமிழ் ஆய்வில் புதிய பாதையை உருவாக்கினார். அவரது ஆய்வுகள் தமிழ் மொழியின் வேர்களை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு விளக்கும் வகையில் அமைந்திருந்தன. வி ஸ்டான்ஃபோ போன்ற நூல்களும் அவரது சிந்தனை ஆழத்தை காட்டுகின்றன. 1981 மே 31 ஜூன் 1 நள்ளிரவில் நடந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக எரிப்பு செய்தியை இவரை கடுமையாக பாதித்தது. அந்த அதிர்ச்சியின் காரணமாக 1981 June 2 அதிகாலை இவர் காலமானார். அவரது மறைவு தமிழ் அறிவுலகுக்கு ஒரு பெரிய இழப்பாக அமைந்தது. ஆனால் அவரது ஆய்வுகள், நூல்கள் மற்றும் மொழியியல் பங்களிப்புகள் இன்றும் ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்றன. தாவீது அடிகளாரின் வாழ்க்கை நமக்கு ஒரு செய்தியை அளிக்கின்றது. கல்வி, மொழி மற்றும் பண்பாட்டுக்கு அர்ப்பணிப்பு கொண்ட வாழ்க்கை என்றும் நிலைத்து நிற்கும் என்பதே அந்த செய்தியாக இருக்கின்றது.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: புத்தமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களிடம் இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோ வெப்பநிலை 3°C இருக்கின்றது. இன்றைய நாள் நான் சொன்னது போல் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. அமெரிக்காவின் சுதந்திரத்தின் 280th ஆண்டு விழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அரசியல் மற்றும் பொது விவாதத்தின் அதை மையமாக மாற்றியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் தற்பொழுது எழுந்து இருக்கின்றன. சமீபத்தில் சில இசைக்கலைஞர்கள் திட்டமிட்ட இசை நிகழ்ச்சிகளில் இருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் ட்ரம்ப் அவர்கள் மீது விமர்சனம் செய்து, எனக்கு அறுப்தியடைந்த கலைஞர்கள் தேவையில்லை, வெற்றிகரமான மகிழ்ச்சியான மக்களை வேண்டுமென்று தனது சமூக வலைத்தளமான ட்ரூத்தில் அவர் தெரிவித்து இருக்கின்றார். மேலும் வாஷிங்டன் டிசி தேசிய மோலில் நடைபெறவுள்ள 16 நாட்கள் நீளமான கிரேட் அமெரிக்கன் ஸ்டேட் ஃபேர் நிகழ்ச்சியில் தன்னை முக்கிய ஈர்ப்பாக மாற்றுவதற்கான திட்டங்களை தனது குழுவினரிடம் ஆராயுமாறு அவர் கூறியுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 280th ஆண்டு விழாவை முன்னிட்டு அரசு ஆதரவு பெற்ற அதிகாரப்பூர்வ அமெரிக்கா 250 குழுவுக்கு இணையாக ட்ரம்ப் ஆதரவு பெற்ற ஃப்ரீடம் 250 என்ற தனியார் குழுவும் தனி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதில் மாநில கண்காட்சி, கார்பந்தயம், மிகப்பெரிய பட்ட வெடி நிகழ்ச்சி போன்றிட்ட பல பிரம்மாண்டமான திட்டங்கள் இடம்பெற இருக்கின்றனவாம். அதே நேரத்தில் வாஷிங்டன் நகரில் பல மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. பூங்காக்கள் புதுப்பிப்பு, சாலைகள் திருத்தம், சில வரலாற்று சின்னங்களுக்கு தங்கப்பூச்சி பூசுதல் போன்ற பணிகளும் நடந்து வருகின்றன. ஆனால் இந்த முயற்சிகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றன. அவர்கள் இது தேசிய ஒற்றுமையை விட அரசியல் பிரச்சாரமாக மாறி வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றன. மொத்தத்தில் அமெரிக்காவின் 280th சுதந்திர தின விழா ஒரு தேசிய கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய இடத்தில் தற்போது அரசியல் சர்ச்சைகளால் மேலும் பிளவுபட்ட சூழலாக மாறி வருகிறது என்று சர்வதேச ஊடகங்கள் தற்பொழுது கவலை வெளியிட்டு இருக்கின்றன.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9 0 6 6 7 7 2 0
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: காலை 7:32.
8: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று அடையாளம் காணப்பட்ட இன்பு தொகுதியின் களத்து பகுதியிலிருந்து நாணயக்குற்றி வடிவிலான பொருள் ஒன்று கண்டறியப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கைப்பந்து, கரம் மற்றும் ஹொக்கி சங்கங்களின் பதிவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அந்த சங்கங்களின் கட்டுப்பாட்டை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளரிடம் ஒப்படைக்க விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 5 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை செலவிடுவதாக தேசிய நீர்வரப்பு நோய் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை இடத்துக்கு போட்டியிட 2 சுயேட்சைகள் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகத்தின் கூடுதல் செயலாளர் தேன்மொழியிடம் மனு தாக்கல் செய்துள்ளனர். அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் இன்று அல்லது புதன்கிழமை கியூபெக் நகரில் முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரிச்செட்டை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். பிரிவினைவாதம் மற்றும் எரிசக்தி ஆகியவை தொடர்பாக இவை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிரிக்கெட் கனடா அமைப்பின் உறுப்பினர் கடமைகளில் மீறல்கள் நிகழ்ந்துள்ளதை கண்டறிந்ததைத் தொடர்ந்து அந்த அமைப்பை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இடைநீக்கம் செய்துள்ளது. இதுகுறித்து மேலதிக விவரங்களை அந்த அமைப்பு வெளியிடவில்லை. ஈரான் மோதல் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அணுகுமுறையை அமெரிக்க செனட் சபையின் சிறுபான்மை கட்சித் தலைவர் கடுமையாக விமர்சித்தார். மேலும் போரை நீட்டிப்பது அப்பிராந்தியத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கும் உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க மக்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பலஸ்தீன் ஆதரவு பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களுமான ஹசான் பைகர் மற்றும் செங்க் உய்கூர் ஆகியோரை நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கும் தனது முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜராஸ் சுல்தானா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார்.
9: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
10: Listen to us around the universe. www.cmr.fm.
11: Asian Textiles in Mavaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East Scarborough. Asians மெகா சேல்.
12: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம் ஜூன் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள். கஜன் கனக விநாயகம் 416-274-4345 416-274-4345. உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம்.
13: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction. பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
14: புத்தம்புது நாளுக்கு புத்தம்புது காலை. பூக்கள் மலர்வது போலவே இந்த நாளும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் வளரட்டும். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை நேர நிகழ்ச்சி உங்களுக்கான முதல் கடிகாரம். சுவையான செய்திகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள், குட்டி கதை, மகிழ்வளிக்கும் இனிதான பாடல்கள். காலை நேரத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். புத்த புது காலை உங்களுடன் கற்றலைகளில்.

டுடம் காலிகள் மணி 37:39 காலிகளுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் சிஏபிசி மொபைல் மோகேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகிறீர்களா, அல்லது தற்போது உள்ள பீலிண்டர் மோகேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் சிஏபிசி வங்கியூடாக பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக உள்ளார் சிஏபிசி மொபைல் மோகேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன். மோகேஜ், ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், புதிய மோகேஜ், செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோகேஜ் சொல்யூஷன் என உங்கள் தேவைக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை வழங்குகின்றார். கனடாவின் புதிய மோகேஜ் விதிமுறைகள் மூலம் அதிக பயன்பெறவும் சிறந்த வட்டி விகிதங்களை அறியவும் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அருகிலுள்ள சிஏபிசி வங்கியிலேயே அவரை சந்தித்தே மோகேஜை பெற மிதுன் குலேந்திரநாதன், சிஏபிசி மொபைல் மோகேஜ் அட்வைசர். 6474599757 நேர்கள் புதமது காலையில் சிஐபிசி மொபைல் மோகேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
1: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலாம் பாக்குறோம் டீன்கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட் யூனிட் 206 905-949-5656 Can Smile Dental
4: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூன் மாதம் 6-7 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 முதல் 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள் இலக்கம் 1165 கனடி ரோடில் த பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150 த பிரிக் அவுட்லெட்

தொடர்ந்து காலை 7:45 புத்தமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். பொதுவாகவே இந்த கோழி இறைச்சி என்று சொன்னாலே எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதில் வீட்டில் நாட்டுக்கோழியை சமைத்து சாப்பிடுவதில் ஒரு ருசி இருக்கின்றது. ஆனால் ஒரு உலகத்தில் உள்ள ஒரு நாட்டில் இந்த கருப்பு கோழி இருக்கின்றதாம். அந்த கருப்பு கோழியின் இறைச்சியின் விலை மிக அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. இது பற்றிய தகவலாக, உலகில் லட்சங்களில் விற்கப்படும் கோழி இறைச்சி இப்பொழுது இந்தோனேஷியாவின் ஒரு பகுதியில் உள்ள ஒரு கோழி இருக்கின்றது. அந்த கோழி $2,500 அந்த இறைச்சி இருக்கின்றதாம். இந்த கோழி சாதாரண கோழியை விட சத்துக்கள் நிறைந்த காரணத்தினாலும் மற்ற நம்பிக்கைகள் காரணத்தினாலும் இந்த கோழி அதிக விலைக்கு விற்கப்படுகின்றது. ஒரு விதமான கருப்பு நிற அதிக நிறத்தைச் சேர்ந்த கோழியாகவும் இது காணப்படுகின்றது. அயாம் செமானி என்பது இந்தோனேசியாவை தாயகமாக கொண்ட ஒரு கோழி இனமாகும். இந்த வகை கோழிகளின் விலைதான் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்தோனேசியாவின் ஜவாவா தீவில் காணப்படும் இந்த அரிய கருப்பு கோழி அதன் தனித்துவமான தோற்றத்தால் உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கின்றது. இதன் இறகுகள் மட்டுமல்லாது தோல், அலகு, எலும்புகள், இறைச்சி மற்றும் உடலின் புற பகுதிகள் அனைத்தும் கருப்பு நிறத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வகை கோழி தான் அரிதுதன்மை மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகள் காரணமாக அதிக மதிப்பை பெற்றிருக்கின்றதாம். இந்த கோழியின் விலை $2,500 முதல் $5,000 வரை இருக்கின்றதாம். இந்த கோழிகள் ஒரு வருடத்துக்கு 60 முதல் 80 முட்டைகளை மட்டுமே இடுகின்றனவாம். இரண்டாவது, இனப்பெருக்கம் செய்வதில் உள்ள சிரமம், குஞ்சுகள் இளம் வயதிலேயே இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த அதிக விலை கொண்ட கோழியை லபோங்கினி கோழி என்ற பெயரால் மக்கள் அழைக்கின்றனர். ஆகவே நீங்களும் ஏதாவது இந்த கோடைகால விடுமுறைக்கு இந்தோனேஷியா பக்கம் சென்றால் இந்த லம்போகினி கோழியை ஒரு முறை சுவைத்து பாருங்கள். எப்படி இந்த கருப்பு கோழி இறைச்சி இருக்கின்றது என்றே.

0: நல்ல நாதஸ்வரம் ஊதவத்தே மேளம் தட்டி கேட்கலாமா.
1: புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்களை அடைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜெய பரமநாதன் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோம் வாங்க திட்டமிடுகின்றீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3 பெட்ரூம் மற்றும் 4 பெட்ரூம் டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்போது விற்பனைக்கு உள்ளன. அடுத்து 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம்புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கிறது. முக்கியமானபடியும் புதிய வீடுகளுக்காக ஒன்றரியோ அரசு வழங்கும் 130,000 வரையிலான HST ரீபேட்டை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை வெறும் $719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜெய பரமநாதன் 416-700-2222 அல்லது இவருடைய இணையதளமான J.CA-க்கும் சென்று மேலதிக விவரங்களை நேர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேர்கள் 19 காலையில் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள். 7:53 PM

ஒரு எலி ஒரு பண்ணையார் வீட்டில் வெகு காலமாக வாழ்ந்து கொண்டு இருந்தது. வழக்கமாக இரவு நேரத்தில் இதை தேட அது புறப்பட்டுவிடும். அப்போது பண்ணையாரும் அவர் மனைவியும் ஒரு அட்டைப்பெட்டியை ஆர்வமாக பிரிப்பதை கண்டது. தனக்குத்தான் ஏதோ உணவு கிடைக்கப் போகிறது என்ற ஆசையில் இருந்த எலி அந்த பெட்டியிலிருந்து அவர்கள் ஒரு பெரிய எலிப்பொறியை எடுத்ததை கண்டுவிட்டது. இதை கண்டு அந்த எலிக்கு பயம் வந்துவிட்டது. எலி பொறியை தூக்கி எறிய அல்லது அதை உடைக்க ஒரு திட்டம் போட்டது. அத்திட்டத்துக்கு யாராவது உதவி செய்ய வேண்டுமே என்று நினைத்து வேகமாக சென்று தோட்டத்தில் ஒரு கோழியிடம், என்னை கொல்ல ஒரு எலிப்பொறியை இந்த வீட்டுக்காரர் எஜமான் கொண்டு வந்திருக்கிறார், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லது. அப்பொழுது அந்த கோழி சொன்னது, எனக்கு என்னுடைய பிரச்சனை இல்லை, என்னை விட்டுவிடு என்று. அடுத்ததாக ஒரு கிடா ஆட்டிடம் சென்று அந்த எலி, என்னை கொல்ல எலிப்பொறியை கொண்டு வந்திருக்கிறார்கள், எனவே நீதான் எனக்கு உதவி செய்து அந்த எலிப்பொறியை எப்படியும் இந்த வீட்டிலிருந்து வெளியே தூக்கி எறிந்து விட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அந்த கிடா ஆடு சொன்னது, எலிப்பொறியால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்குத்தானே பிரச்சனை, உன்ற பிரச்சனையை நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி விட்டது. வேகமாக ஓடிய பண்ணையார், அந்த பண்ணையார் அம்மா அந்த பொறியில் ஒரு பாம்பு மாட்டிக்கொண்டது என்று தெரியாமல் அதை திறக்கவே வலியில் துடித்த அந்த பாம்பு பண்ணையார் அம்மாவை ஓங்கி ஒரே போடாக போட்டு கொத்திவிட்டது. உடனே வீட்டில் இருந்தவர்கள் பரபரப்புடன் அந்த வீட்டுக்கார எஜமானியை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். சிகிச்சைக்கு பிறகு விஷயம் இறங்கியதும் காய்ச்சல் இறங்கவில்லை. அப்பொழுது அந்த பண்ணையார் அம்மாவை பார்க்க ஒரு முதியவர் வந்தார். இதுக்கெல்லாம் ஒரு கோழி அடித்து சூப் வைத்து குடித்தால் காய்ச்சல் குணமாகி போய்விடும் என்றார். அதன்படி பண்ணையிலிருந்த ஒரு கோழியை பிடித்து அறுத்து சூப்பு வைத்து பண்ணையார் அம்மாவுக்கு கொடுத்தனர். உடல்நலம் குணமாகி வீடு திரும்ப பண்ணையார் அம்மாவுக்கு தன் மனைவி குணமாவதற்காக ஒரு கிடாவிருந்து வைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த பண்ணையார் கண்ணிமைக்கும் நேரத்தில் பண்ணையிலிருந்த அதே கிடாவை அறுத்து தன் மனைவிக்கும் தனது பண்ணை வேலைக்காரர்களுக்கும் விருது வைத்தார். இறுதியில் இந்த எலிப்பொறியில்தான் தன் மனைவிக்கியால் இந்த நிலைமையென வாங்கி வந்த அந்த பெரிய எலிப்பொறியையும் அவர் தூக்கி குப்பையில் எறிந்துவிட்டார். ஒரு மெல்லிய புன்னகையில் அந்த எலி வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொன்னது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளி கிடுகாஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: டொரண்டோவிலும் காலை 8:01.
6: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
7: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
5: கனடாவின் தூதர்கள் மற்றும் உயரதிகாரிகளிடையே ஒட்டவாவில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த், கனடாவுக்கும் மற்ற நடுத்தர சக்திகளுக்கும் இடையிலான அதிகரித்த கூட்டாண்மை ஒத்துழைப்பு உலகளாவிய மேலாதிக்க சக்திகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கும் என்றும் தெரிவித்தார். கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளின் கூட்டாண்மை அமெரிக்காவை விட பெரிய ஒருங்கிணைந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் இந்த நாடுகளின் மொத்த வர்த்தக அளவு சீனாவின் வர்த்தக அளவை விட 3 மடங்கு அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணிகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அதன் மூலம் நடுத்தர சக்திகளான நாம் ஒன்றிணைந்து வளர்ச்சியை உருவாக்க முடியும் என்று கூறிய ஆனந்த், பொருளாதார வளர்ச்சிக்காக நாடுகள் மேலாதிக்க சக்திகளை சார்ந்திருக்க கூடாது என்றும் கூறினார். கனடாவின் பப்ளிக் கிளவுட் சந்தை பகுதியில் 85% அமேசான், மைக்ரோசாஃப்ட் மற்றும் கூகுள் ஆகிய நிறுவனங்களே தங்கள் வசம் வைத்துள்ளதாக கனேடியன் ஆன்டி மொனோபொலி திட்டம் கூறுகின்றது. இந்த வாரம் வெளியிடப்படவுள்ள மத்திய அரசாங்கத்தின் செயற்கை நுண்ணறிவு திட்டமானது தனது 6 முக்கிய தூண்களில் ஒன்றாக கனேடிய இறையாண்மை சார்ந்த செயற்கை நுண்ணறிவுக்கான அடித்தளத்தை அமைப்பதை உள்ளடக்கி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரிய அமெரிக்க ஹைப்பர் ஸ்கேலர் நிறுவனங்கள் வழங்கும் அளவிலான உலகளாவிய சேவைகளுக்கு மாற்றீடை காண்பது கடினம் என்று கனேடிய ஏகபோக எதிர்ப்பு திட்டம் குறிப்பிட்டாலும், சேவை வழங்குநர்களுக்கு இடையே மாறுவதை எளிதாக்குவதன் மூலம் அரசாங்கம் இதில் தலையிட்டு சந்தையில் போட்டியை உருவாக்க உதவ முடியும் என்றும் அது தெரிவிக்கின்றது. கனடா அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் டொமினிக் லெப்ளாங் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீரை சந்திப்பதற்காக இன்று செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனுக்கு பயணிக்கவுள்ளார். அமைச்சருடன் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் சொரட்டும் இணைவார் என்று லெப்ளாங்கின் செய்தி தொடர்பாளர் கேப்ரியல் ப்ரூனட் தெரிவித்தார். குஸ்மா என அறியப்படும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தின் கட்டாய மறுஆய்வுக்கு முன்னதாக ஒட்டவாவுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையான அதிகாரப்பூர்வ வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கவில்லை. இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஒப்புதல் அளிக்க வாய்ப்பில்லை என்று கீர் தெரிவித்துள்ளார். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இடைக்கால படைக்கு மாற்றாக ஒரு புதிய சர்வதேச படையை அமைப்பதற்கான முன்மொழிவை ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டனியோ குட்ரஸ் முன்வைத்துள்ளார். இந்த முன்மொழிவு இப்பணிக்கான 3 சாத்தியமான மாதிரிகளை குறிப்பிடுவதோடு போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கும் அதை பராமரிக்க உதவுவதற்கும் 100,000 முதல் 1,000,000 வரையிலான பணியாளர்களை பணியில் அமர்த்துவதையும் எதிர்பார்க்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எதிர்காலத்தில் எட்டப்படக்கூடிய எந்த ஒரு அணுசக்தி ஒப்பந்தமும் 2015 ஒப்பந்தம் கையெழுத்தானதில் இருந்து ஈரானின் திறன்களில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டுமென்று சர்வதேச அணுசக்தி முகாமையின் தலைமை இயக்குனர் ராஃபில் குரோசி தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசிய குரோசி, இந்த கூட்டு விரிவான செயல் திட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்டதில் இருந்து ஈரான் தனது தொழில்நுட்பம் மற்றும் திறன்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் இது ஒரு போருக்கு பின்றைய ஒப்பந்தமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கூட்டு விரிவல் செயல் திட்டம் என்பது அக்கால சூழலுக்கு ஏற்றதாக அமைந்திருந்தது, ஆனால் இப்போது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று தேவைப்படுகிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இஸ்ரேலுடனான மோதலால் லெபனானுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் ஏற்கனவே $20 பில்லியன்களை தாண்டிவிட்டன என்றும், மோதல்கள் தொடர்ந்தால் அது கிட்டத்தட்ட $25 பில்லியன களாக உயரக்கூடும் என்றும் அந்நாட்டின் நிதியமைச்சர் ஜாசின் ஜாபார் எச்சரித்துள்ளதை அல்ஜீரா செய்தி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த செய்தி அறிக்கையின்படி போர் முடிந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கும் சமூகங்களுக்கும் திரும்பும் வரை தேசத்தின் முழுகளவும் தெரியவிடாமல் போகலாம் என்று ஜபார் கூறினார். இந்த போர் நாட்டின் மீது குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சமூக செலவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்றும், உள்கட்டமைப்பு, வணிகங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை பாரிய அளவிலான அழிவு பாதித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் 3 தேசிய விளையாட்டு சங்கங்களின் பதிவுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு அவற்றின் நிர்வாக பொறுப்புகள் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளரின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தலை விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக 2489 கீழ் 48 இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கை கரப்பந்தாட்ட சங்கம், இலங்கை கரம் சங்கம், இலங்கை ஹாக்கி சங்கம் ஆகிய சங்கங்களின் பதிவுகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன.
6: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
7: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், பயோசெல் கால் 416-700-2222, j.ca.
8: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
9: 416-700-2222 j.ca.
10: Everything okay? No problem and dinam.
11: Bar kalam closing da adikira nadi.
12: The customer you're trying to reach is not available.
13: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
10: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
11: செல்லம் இல்லடா, செல்வம்.
10: சரி சரி.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 4-9.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: மோகேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். உங்கள் முதல் வீடு அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க திட்டமிடுகின்றீர்களா, அல்லது தற்போது உள்ள பீலெண்டர் மோகேஜை மாற்றி சிறந்த வட்டி வீதமும் நல்ல சலுகைகளும் சிஏபிசி வங்கியூடாக பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு உதவ தயாராக உள்ளார் சிஏபிசி மொபைல் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன். மோகேஜ் ரீஃபைனான்ஸ், டிரான்ஸ்ஃபர், புதிய மோகேஜ் செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது கனடாவுக்கு புதியவர்களுக்கான மோகேஜ் சொல்யூஷன் என உங்கள் தேவைக்கு பொருத்தமான சரியான தீர்வுகளை வழங்குகிறார். கனடாவின் புதிய மோகேஜ் விதிமுறைகள் மூலம் அதிக பயன்பெறவும் சிறந்த வட்டி வீதங்களை அறியவும் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அருகிலுள்ள சிஏபிசி வங்கியிலேயே அவரை சந்தித்து மோகேஜை பெற மிதுன் குலேந்திரநாதன், சிஏபிசி மொபைல் மோகேஜ் அட்வைசர். 6474599757 புதம்பது காலையில் சிஏபிசி மொபைல் மோகேஜ் அட்வைசர் மிதுன் குலேந்திரநாதன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
2: Listen to us, around the universe. www.cmr.fm.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773 Soul and Fire events.kilikoot.ca. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9
2: Listen to us around the universe. www.cmr.fm.
1: தொடரம் காலை 8:16 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இந்த வேளையில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
4: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
1: கடந்த நேற்றைய தினம் பியபொலியே பல குற்றச்சாட்டுக்களை பிரதமர் மாக்காணி மீது வைத்திருந்தார். அதாவது கனடா ரிசெஷனில் இருக்கின்றது, இதை பற்றி மாக்காணி ஒரு தகவலும் வெளியிடவில்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கின்றார், இது தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுக்கின்றார். பல குற்றச்சாட்டுக்களை அவர் சுமத்தியிருந்தார். அவரது உரையில் குறிப்பிடத்தக்க மேலும் பல விடயங்களையும் அவர் தொட்டு சென்றிருக்கின்றார். அதாவது கனடாவின், அதாவது இங்கு உள்ளே வருகின்ற, அதாவது அகதிகள், அதாவது கனடாவில் இங்கிருந்த இமிக்ரேஷன் பொலிசி தொடர்பாக அவர் தனது அறுப்தியை வெளியிட்டு இருக்கின்றார். போலியான விவரங்களை காட்டி கனடாவுக்குள் இங்கு வருபவர்கள் பயங்கரவாதிகளாக இருக்கிறார்கள், பயங்கரவாத சட்டங்களில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள், இதனால் அவர்களுக்கு மற்றது அவர்களுக்கான அகதி கொடுப்பனவுகள் என்று சொல்லி அதிகமாக பணம் செலவிட்டப்பட்டு வருகின்றது, இதனால் தேவையான திட்டங்களுக்கு பணம் செலவிட முடியாமல் இருக்கிறது, தொழில் முயற்சிகளுக்கு பணம் செலவிட முடியாது, பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் மாக்காணி பதிலளிக்காமல் ஒளிந்து கொண்டு இருக்கின்றார் என்று இவருடைய குற்றச்சாட்டுகள். அந்த நீண்ட உரையிலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. அவர் குறிப்பாக இந்த இமிக்ரேஷன் பாலிசி தொடர்பாக இவர் செலுத்தியிருக்கிற இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது?
4: இல்லை, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அதே பாணியில் அவருடைய குற்றச்சாட்டுகள் இருந்திருந்தன. குறிப்பாக இந்த புதிதாக வருபவர்களிடையே இந்த பயங்கரவாத தன்மை இருக்கின்றது, மற்றது யூதர்கள் மீதான எதிர்ப்பு அல்லது எதிர்ப்புணர்வு அதிகரிக்கப்பட்டு வருகின்றது, அவர்களுக்கான ஒரு பரிகாரம் இல்லை போன்ற விடயங்கள் எல்லாம் தொட்டு சென்றிருந்தார். இவை காலகாலமாகவே எடுக்கப்பட்டு வருகின்ற பிரச்சனைகளாகவும் இவற்றிற்கான சட்டங்களை இயற்றுபவர்களாக தற்போதைய லிபரல் கட்சி இருப்பதாக இருந்தாலும் அவர்களுடைய பாதையில் தாமதம் இருக்கின்றது அல்லது தாமதத்தை செல்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான ஒரு முழு முயற்சியாக இவரது இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இதிலும் குறிப்பாக இவர் நீங்கள் தொட்டு சென்ற அந்த புள்ளிகளை பார்த்தீர்களானால் அது அவருடைய அக்கறை என்பது யூத சமுதாயத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு பாணியிலும், மற்றது இவ்வாறான இந்த எதிர்வினை செய்பவர்கள் அல்லது குறிப்பாக பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவானவர்கள் போன்றவர்கள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதையும், மற்றது குற்றவியல் சம்பந்தமானவர்களின் வருகை என்பது தவிர்க்கப்படவில்லை, அதாவது வந்து இந்த எதிர்ப்பு உணர்வு அல்லது வேறு ஒரு இனத்திற்கு எதிரான எதிர்ப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் குடிவரவு இந்த விடயங்களில் அக்கறை எடுக்கப்படவில்லை என்பதை அந்த தனது பொருளாதாரம் குறித்த கவலைகளுடன் இணைத்து தெரிவித்திருந்தார். இவற்றில் நிச்சயமாக உண்மை இருக்கின்றதா என்றால் சில விடயங்கள் உண்மையிலேயே ஆராயப்பட வேண்டிய விடயங்கள், ஆனால் அதனை அந்த லிபரல் அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது. அது ஆராயப்படாமல் இல்லை என்ற குற்றச்சாட்டு என்பது நிச்சயமாக அதாவது வந்து ஒரு பாரிய ஒரு பளுவிற்கு அல்லது ஒரு பாரிய ஒரு அழுத்தம் சார்ந்த ஒரு நிலைமைக்கு கனடா சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற அர்த்தத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் இது காலாகாலமாக ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை. மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட இந்த சமூக கொடுப்பனவில் தங்கியிருப்பது என்பது நாங்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், சில சமூகங்களை பொறுத்தவரையில் அந்த அதாவது வந்து வேலைக்கு செல்வதை விட இவ்வாறான கொடுப்பனவுகளில் தங்கியிருப்பது என்பது அவர்களில் அதிகமாக காணப்படுவதான புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. அதே போன்று இந்த பெற்றோரை அழைத்து பிறகு அவர்களை இவ்வாறான கொடுப்பனவிற்கு இட்டு செல்வது எல்லாம் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் அது இந்த குடிவரவாளர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற பிரச்சனையாக தேசிய நலன் சார்ந்த அல்லது கனேடிய நலன் சார்ந்த கனேடியர்களுக்கு போட்டப்படுகின்ற பாடமாக இருக்கின்றது. இங்கே இந்த இரட்டை முகம் பீணுகின்ற தன்மை என்பது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியால் எப்பொழுதுமே அதாவது பராமரிக்கப்பட்டு வருகின்றது. தேர்தல்களின் பொழுது இவ்வாறு இன குழுமங்களை அடையாளப்படுத்துவது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமானதாக கருதப்படுவதற்கான காரணங்களில் முக்கியமானது ஒன்று, தமிழ் சமுதாயம் கூட இவ்வாறான பாதிப்புக்கு உள்ளாகப்பட்டு தேர்தல் சமயங்களில் தமிழர்களிடையே ஒரு பிரச்சாரம் அல்லது தமிழர் சார்ந்த பிரதேசங்களில் ஒரு பிரச்சாரமும், அதே நேரம் மறுபக்கமாக இப்பொழுது அல்பர்டா போன்ற இதர மாகாணங்களில் அந்த கப்பல்களில் வந்த தமிழர்களை அதை முன் நிறுத்தி இவ்வாறானவற்றை தடுக்க வேண்டும் போன்ற பிரச்சாரங்களையும் அந்த கட்சி மேற்கொண்டிருந்தது. அதே பாணியை இப்பொழுது பியப்பொலிவியர் அவர்கள் தொடர்கின்றார்களா என்ற கேள்வி, அதாவது நிலைமை உண்மையாக என்றால் நிலைமைகள் ஆராயப்பட்டு அதற்குரிய ஒரு விசாரணை அதாவது ஒரு சாதாரணமாக இதற்குரிய ஒரு தீர்ப்பாயம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு இதன் மூலமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய விடயத்தை எழுந்த மானமாக முற்றுமுழுதாக லிபரல் கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதால் தான் இவ்வாறு நிலைமை ஏற்படுகின்றது என்று கூறுவது ஒரு சற்றே சங்கடமான விடயம். என்னென்னு சொன்னால் இவர்களுடைய ஆட்சியில் கூட இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இருந்த அவருடைய வாக்கு கவர்வு என்பது தற்பொழுது இந்த சிறுபான்மை இனங்களை விட அதிகமாக தான் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கியதாக நகர்கின்றது என்று சொன்னால், கடந்த தேர்தலின் பொழுது இந்த மாக்காணிக்கு வாக்களித்த கன்சர்வேட்டிவினர் கூட ஒரு தெரிவை கொண்டுதான் வாக்களித்திருந்தார்கள். அந்த தெரிவு எவ்வாறு என்று சொன்னால், இப்பொழுதைய பொருளாதார இடருக்கு நிச்சயமாக மாக்காணி தான் ஒரு தகுதியானவர் என்கின்ற நிலையை உறுத்தி அவர்களுக்கு கூட தெரிந்த விடயம் என்னவென்று சொன்னால், மாக்காணி இந்த விடயத்திலிருந்து வெளிவருவதற்கு 2 அல்லது 3 வருடங்களுக்கு மேலான காலம் தேவை, இது உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயம் அல்ல என்று. எனவே இவரது பிரச்சாரம் என்பது தற்பொழுது நிச்சயமாக ஒரு வாக்கு வங்கியில் 1-2 வீத முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான எதிர்ப்புற பிரச்சாரமாக இருந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் தற்போதைய நிலையில் இதற்கான ஒரு முடிவு என்பது இதற்கான முடிவுகளுக்கான சட்டங்கள் அதாவது C9, C21 அவ்வாறான சட்டங்களை கனடிய அரசு கொண்டு வருகின்றது. ஆனால் அவற்றை நடைமுறை சாத்தியப்படுத்துகின்ற வேலை என்பது தொடர்ச்சியாக இடம்பெறும். எனினும் இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது.
1: பொதுவாகவே அங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பும் இந்த சட்டவிரோதமாக நாட்டுக்கு குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியாக இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லி ஐசஸை நியமித்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருந்தார். அதுபோல இங்கு இருப்பவர்களும் இப்பொழுது பலத்த இவர் பியபொலியேவின் கருத்தின்படி சட்டங்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி, அதாவது பொய்யான விவரங்களை செயற்படுத்தி கனடாவுக்கு வருகின்ற பொழுது இவர்களை திருப்பி அனுப்புகின்ற முயற்சிகளை இவர் எடுக்க வேண்டும் என்று மாக்காணியை கேட்டிருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தல் வருகின்ற பொழுது பல இந்த கனடிய அரசாங்கங்களின் தேர்தல் இந்த குடியேற்ற புதிதாக கனடாவுக்கு குடியேறியவர்கள் இமிக்ரேஷனால் தான் லிபரல் அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வந்து பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருந்தது. இப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்தின்படி இவர் இந்த குடியேறவாளர்களை விட்டுவிட்டு ஒரு தனக்கு அது அவர்களுடைய ஆதரவு தேவையில்லை என்ற மாதிரி ஒரு கோணத்தில் பிஏபிஏ செல்வதாக இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
4: இல்லை, அவர்கள் கடந்த கால தேர்தல் முடிவுகளின்படி நிச்சயமாக இந்த பல்லின சமுதாயங்கள் சார்ந்த இடங்களில் பெரும்பான்மையை தீர்மானிக்கக்கூடியதாக சில சமூக வாக்குகள் இருக்கின்றன என்கின்ற ஆராய்வுகளை மேற்கொண்டால் அவ்வாறாக இருக்கின்றன என்கின்ற தன்மையுடைய அல்லது தங்களால் வெல்லப்பட முடியாது என்ற தொகுதிகள் சார்ந்த வாக்காளர்கள் யார், அவர்களால் தங்களுக்கு பிரயோசனம் இருக்கின்றதா, இப்பொழுது இஸ்லாமிய சமூகம் சார்ந்த வாக்குகளாகவோ அல்லது வேறு சமூக வாக்குகளாகவோ இருக்கின்ற பொழுது, ஏனென்றால் அவர் யூத இன குறித்ததான அவருடைய கரிசனை என்பது நியாயமானது, நிச்சயமானது. ஆனால் மறுபக்கமாக ஏனைய இனங்கள் கூட இவ்வாறான அதாவது வந்து வன்குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகப்படுகின்றன அல்லது நிற எதிர்ப்புக்கோ அல்லது இன எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றன என்ற உண்மை அவரால் அங்கே ஏற்கப்படவில்லை அல்லது அவை மறுதளிக்கப்படுகின்றன. ஒரு பக்கம் அதாவது வந்து மாக்காணி அவர்கள் யூத இனத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நேற்று விடுத்திருந்தார் என்றால் இவ்வாறாக அவர்கள் பெரிய பாதிப்புக்கு கனடாவில் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர் அவ்வாறு கூறுவதற்கான தகவல்கள் தரவுகளை அவர் வைத்திருந்தால் அவ்வாறு கூறலாம். எனவே அவர் கூறுவதை உண்மை என்று நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த சம பங்காக மற்ற இனங்கள் கூட இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன. அனைத்து இனங்களுக்குமான அல்லது அனைத்து சிறுபான்மை இனங்களுக்குமான விடயமாக இதை முன்னிலைப்படுத்தி இருந்தால் அந்த அவர் மீதான வேறுபட்ட பார்வை என்பது ஏற்படாது. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை இல்லாமல் இவ்வாறு இவர் இடம்பெற்றதற்கு காரணமாக சில வேளைகளில் அவர்களுக்கான பணக்கொடுப்பாளர்கள் மற்றும் அவர்கள் இங்கே தங்களுடைய அதாவது வெற்றிக்கான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் போன்ற தேவைகளை எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து அவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். இப்பொழுது அவருடைய மீழ்ச்சி என்பது மாக்காணி அவர்களுக்கு உள்ள அந்த ஆதரவை சற்றை குறைத்து தான் மேலெழுவதற்கான ஒரு நியாயமான அதாவது வந்து இப்பொழுது ஒரு சாதாரண அந்த அவரேஜ் எனப்படுகின்ற ஒரு சாதாரண பொதுமகனால் இந்த விடயம் பார்க்கப்படுமாக இருந்தால் ஆம் G7 நாடுகள் 7 நாடுகளிலும் எல்லா நாடுகளும் இந்த பிரச்சனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஆனால் எல்லா நாடுகளிலும் பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது. ஆனால் இந்த நாடுமே பொருளாதார மந்த நிலைக்கு செல்லவில்லை, ஏன் கனடா சென்றது என்ற கேள்வி எல்லாம் சாதாரண பொதுமகனால் ஏற்கப்படக்கூடியதாக இருந்தாலும் இங்கே கனடாவிற்கும் அமெரிக்காவிற்குமான உறவுதான் கனடாவிற்கான இவ்வாறான ஒரு பொருளாதார மந்தத்தை ஏற்படுத்தியது என்கின்ற உண்மையை அவர் சாதாரணமாக தட்டி சென்று விட்டார். அதே போன்று மாக்காணியின் குணம் தொடர்பான விவகாரங்களை அவர் கதைக்கின்ற பொழுது அமெரிக்காவை எதிர்த்து உலகில் கதைக்கின்றார். ஆனால் அமெரிக்காவில் சென்று வி வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்று கூறுகின்றார் என்கின்ற கருத்தியலை கூறுகின்ற பொழுது அவர் கூறிய கருத்து என்பது எவ்வாறு பொருளாதாரம் சார்ந்த நிலையில் விருத்தி அடைந்து கனடாவால் உங்களுக்கு ஆதரவு அளிக்க முடியும், இது புதிய கனடா, எனவே நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதையெல்லாம் அந்த மறுதளத்தை சொல்லியிருந்தார். எனவே அவருடைய அந்த உணர்ச்சி வசப்பட்ட பேச்சாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். அவ்வாறான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் அவருடைய கருத்தியல் என்பது கூட இருந்திருக்கின்றது. அதன் அந்த விழுக்காடு என்பது நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த வாக்கில் கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது கூடுதலான வாக்குகளை பெற்ற ஒரு நிலைமை இருந்தது என்பது கூட உண்மை. அவ்வாறான நிலையில் அதை ஆசனங்கள் ஆக்குவதற்கான முயற்சியாக இருந்தாலும் ஒரு தேர்தல் வருவதற்கான ஓராண்டுக்கு முற்பட்ட அல்லது 2 முற்பட்ட முயற்சியாக தன்னை ஒரு தலைவனாக நிலைநிறுத்துவதற்கான முயற்சியாகத்தான் அவர் இதனை செய்திருக்கின்றார். அதுதான் உண்மை.
1: பொதுவாகவே பார்க்கிற பொழுது இந்த அமெரிக்கா மெக்சிகோ கனடா ஒப்பந்தம் பொருளாதார திட்டங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் திருப்பி நடக்க இருக்கின்றது. அதே போல் இந்த அமெரிக்க அதிகாரி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறார், அதாவது மற்ற நாடுகள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக கொள்கைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றி அமைத்திருக்கின்றன, இயல்பாக செயல்பட்டு வருகின்றன, ஆனால் கனடா மட்டும் விதிவிலக்காக இருக்கிறது, இது தவறுடைய உறவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஒரு கருத்தையும் வெளியிட்டு இருக்கின்றார். சுருக்கமாக இந்த அவருடைய கருத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது?
4: இல்ல, நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி தர்மா. இந்த விவகாரத்தில் கனடாவை பொறுத்தவரை தங்கு நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை தங்கு நிலையில் இருந்து, அதாவது வந்து அவர்கள் சார்பு பொருளாதாரமாகத்தான் கனடாவின் பொருளாதாரம் இருக்கின்றது. அதிலிருந்து விடுபட வேண்டிய தேவையை கனடா அடையாளம் கண்டு, அதாவது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் வரி விதிப்பு தொடர்பான நடவடிக்கையால் அதனை அடையாளம் கண்டு அதிலிருந்து சற்றே மீள்வதற்கான, ஒட்டுமொத்தமாக மீள்வது என்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயம். 75 தங்க நிலையில் இருந்து 50% தங்க நிலைக்கு வருவதற்கான முயற்சியை கனடா மேற்கொண்டிருக்கின்றது. கனடா தொடர்ந்தும் அவ்வாறு மேற்கொள்ளும், அவ்வாறான நடவடிக்கைகளை கனடா எடுத்து வருகின்றது. ஆனால் அவற்றின் பயன்கள் என்பன தெரிவதற்கான காலம் என்பது 1-2 வருடங்களுக்கு மேலாகும். அதனை தெளிவுபடுத்துகின்ற ஒரு சக்தியாக லிபரல் நடைமுறை சாத்தியம் உள்ளதாக அதனை தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது வந்து அவர்களுக்கு முன்னால் உள்ள கட்டாய கடமை என்னவென்று சொன்னால், ஆம், எங்களுடைய திட்டங்கள் எவ்வாறு கனடாவிற்கு ஆதரவை தரும் அல்லது எவ்வாறு வெற்றியை தரும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டாயம் அவர்களுக்கு இந்த அமெரிக்க அதிகாரியின் கூட்டு கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க அதிகாரி கூறுவது போல, நாங்கள் ஒட்டுமொத்தமாக மீண்டும் அமெரிக்காவை நம்பி எங்களுடைய பொருளாதாரத்தை வைத்திருப்போமாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான நிலைமை அல்ல. இப்பொழுது கனடாவின் பாதுகாப்பு விவகாரத்தில் கூட நீர்மூழ்கி கப்பல்கள் கொள்வனாக இருக்கட்டும் அல்லது ரேடார் பொறிமுறை கொள்வனாக இருக்கட்டும், அவற்றின் செயற்பாடுகளை எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து பெறுவதற்கு, இப்பொழுது ஜெர்மன்ஸ் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் இருந்து பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. அது ஆரோக்கியமான முயற்சியாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் அமெரிக்காவையே தொடர்ந்து நம்பி அவர்களிடமிருந்தே தொடர்ந்து இவ்வாறான கொள்வனவுகளை மேற்கொள்வோமாக இருந்தால் அவற்றுக்கான அந்த அப்கிரேட்ஸ் அல்லது அவர்களுக்கு அந்த அதுக்குரிய அந்த கணினி செயற்பாடுகள் மற்றும் பொறிமுறை செயற்பாடுகளுக்கான அப்கிரேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு காலத்தில் ஒரு முரண்பாடு வரும்பொழுது அமெரிக்காவில் அதை தவிர்க்க முடியும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் நேச சக்தியாக இருந்து ஒரு சகோதர உணர்வுடன் செயற்படுவதற்கான நடவடிக்கைகளை தான் கனடா எடுக்கின்றது. எனவே இந்த அமெரிக்க அதிகாரியின் கூற்று என்பது சற்றே அவர்கள் பக்கம் ஒரு ஆதங்கம் இருப்பதை காட்டினாலும் கனடாவின் நிலைப்பாடு என்பது மாறாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
1: நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிரதர் பொழுதில் பிரதர் விடையும் சம்பந்தமாக உங்களுடன் பேசிக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை நேயர்கள் சார்பாகவும் கலியகம் சார்பாகவும் உங்களுக்கு எமது நன்றிகள்.
4: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
5: உங்கள் பட்ஜெட் கேட்ட விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓரிடம் பிரிக் அவுட்லெட். டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது பிரிக் அவுட்லெட். தளவாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% வரையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலையில். இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு பில்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150.
6: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
1: இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இசைஞானி இளையராஜா இசையமைத்த திரைப்படங்கள் பல இருக்கின்றன, பல பாடல்கள் இருக்கின்றன. அந்த திரைப்படங்களிலிருந்து மூன்று பாடல்களை உங்களுக்காக தர இருக்கின்றேன். அந்த மூன்று பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? செய்தியின் பின்னர் நேர்களை இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இணைந்து கொண்டு வாக்களிக்க 416-593-0055 அந்த மூன்று பாடல்களும்

0: செய்திகளின் பின்னர்கள் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். வாக்களிக்க 4 6 5 9 3 0 0 5 5.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று அடையாளம் காணப்பட்ட 80 தொகுதியின் கழுத்து பகுதியிலிருந்து நாணயக்குற்றி வடிவிலான பொருள் ஒன்று கண்டறியப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கைப்பந்து, கரம் மற்றும் ஹாக்கி சங்கங்களின் பதிவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அந்த சங்கங்களின் கட்டுப்பாட்டை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளரிடம் ஒப்படைக்க விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கனடா அமைப்பின் உறுப்பினர் கடமைகளில் மீறல்கள் நிகழ்ந்துள்ளதை கண்டறிந்ததைத் தொடர்ந்து அந்த அமைப்பை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இடைநீக்கம் செய்துள்ளது. இதுகுறித்து மேலதிக விவரங்களை அந்த அமைப்பு வெளியிடவில்லை. அமெரிக்காவில் வணிக சரக்கு லாரி ஓட்டுநர்களாக பணிபுரிந்து கொண்டே சட்டவிரோதமாக வசித்து வந்த சுமார் 30 இந்திய நாட்டினர் குடியேற்ற அமுலாக்க நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் மோதல் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அணுகுமுறையை அமெரிக்க செனட் சபையின் சிறுபான்மை கட்சித் தலைவர் கடுமையாக விமர்சித்தார். மேலும் போரை நீட்டிப்பது அப்பிராந்தியத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கும் உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க மக்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
0: புத்தமது காலிகளுடன் காலிப்பொழுதில் நேர்கள் விழுந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் இசைஞானி இளையராஜாவின் பிறந்த தினமாகும். அவர் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அந்த 3 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களிக்க 4 6 5 9 3 0 0 5 5. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற நேர்களை இப்பொழுது முதல் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள் செல்லகுமார், இந்த பாடல்
3: நன்றி இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்.
0: சொல்லுங்கள் ரஞ்சன் முத்தையா, எந்த பாடலுக்கு உங்கள் வாக்குகள்? நன்றி இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
4: வணக்கம், ஆனந்த் பேசுறேன். மூன்றுமே முத்தான சத்தான கெட்டான பாடல் என்றாலும் கண்ணே கலைமானே.
0: கண்ணே கலைமானே, நன்றி ஆனந்த் இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
5: வணக்கம் தர்மா, நான் பூவி.
0: பூவி, எவ்வாறு இருக்கிறீர்கள் பூவி?
5: நான் நலமாக இருக்கிறேன், நீங்களும் நலம் என்று நான் நம்புகின்றேன். நன்றி. எப்பவும் இதயத்தின் நிலாதான் நாம் நிலாவா இருக்கலாம்.
0: நன்றி இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
6: வணக்கம் தர்மா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். யார் பேசுகின்றீர்கள்?
6: நான் ராகுல், மிசுகாவில இருக்கேன்.
0: ராகுல், சொல்லுங்கள், வேலையில?
6: மூன்றாவது பாட்டு அந்த தேங்காய் மாதிரி இந்த கலையை தந்திருந்தால் என்று சொல்லி சொன்ன கலை அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, என்னை மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
7: தென்னாவது பாடல் கண்ணே கலை.
0: கண்ணே கலைமானே, நன்றி இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
8: வணக்கம், ராஜ் கேக்குறேன்.
0: சொல்லுங்கள் ராஜ். நலமாக இருக்கின்றன் ராஜ். நீங்கள்? முதலாவது பாடல் நன்றி ராஜ் இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர்
9: வணக்கம் தர்மா, நான் ஷெரின் கலெக்டர், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் ஷெரின். சொல்லுங்கள் இந்த பாடல்.
9: கண்ணே கலைமானே.
0: கண்ணே கலைமானே, நன்றி இணைந்து கொண்டதுக்கு ஷெரின். மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
10: வணக்கம், வணக்கம் தர்மா, கரண் கேக்குறேன்.
0: கரண், சொல்லுங்கள் எந்த பாடல்? கரண், சிறுவயதில் பார்த்த அனுபவம் உண்டா படம்?
10: கசட்ல கேட்ட
0: பாடல். நன்றி, சரி, நன்றி இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
3: வணக்கம் இதயன்,
0: சொல்லுங்கள் இதயன், இந்த பாடல்
3: நான் முதலாவது பாடலுக்கு வாக்களிக்கின்றேன்.
0: நன்றி இணைந்து கொண்டதற்கு. இது எனக்கு தெரியும் உள்ளேயனிலாதான். நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் வெளிவந்த மூன்று பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். மீண்டும் ஒரு முறை அந்த பாடல்கள் உங்களுக்காக. இளைய

0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் என்ன பண்ணிக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்ற ரசிகன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ஓ நானுமே நல்லா. என்ன நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் லைனா பாக்கமா? எக்ஸைட்டிங், வெயிட்டிங், பாப்போம் என்ன நடக்குதுண்டு.
0: சொல்லுங்கள் இந்த பாடலுக்கு உங்கள் வாக்குகள்.
1: மூன்றாவது
0: பாடல். நன்றி சஞ்சய், இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கிற மற்றொரு நேயர் வணக்கம்.
2: வணக்கம், காலை வணக்கம் தருமா. நான் ஸ்ரீராம்.
0: ஸ்ரீராம் சொல்லுங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன். எந்த பாடல்?
2: எனக்கு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி.
0: செய்தி மொன்றியலுக்கு வந்ததா? செய்தி
2: வந்தோன்னா இருக்கிறது.
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் ஜெகன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள் ஜெகன், எந்த பாடல் ஜெகனுக்கு பிடித்த பாடல்?
3: மூன்றாவது பாடல்.
0: மூன்றாவது சுந்தரி தான். நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
4: வணக்கம் காசிநாதன். நானும் அதுக்கு தானே வாக்களிக்கிறேன்.
0: நன்றி காசிநாதன், இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம். நேர்களும் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து வாக்களிக்க இணைந்து கொள்ளலாம்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஏசியா கோல்டு. 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொன்னுருக்கி தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
6: விதவிதமான நகை தெரிவு,
5: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
6: லேசர் கட்டிங்,
5: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
6: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
5: ஏசியா கோல்ட் இங்க், 416-746-2742.
7: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். குறைந்த வருமானமா அல்லது அப்ரைசல் சிக்கலா? கவலையை விடுங்கள். அழையுங்கள் கஜன் கனக விநாயகம், 416-274-4345. பிரதான வங்கிகள் ஊடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான, மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
0: புதுமது காலிக்குடன் காலை பொழுது நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வழியில் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜெய பரமநாதன் வழங்கும் அறிவித்தலை

0: அடுத்து 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம்புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்றாரியோ அரசு வழங்கும் 130,000 வரையிலான HST ரிபேட்டை பெற்றுக்கொள்ளவும். நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை $719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை அழையுங்கள். தொடர்புகளுக்கு 416-700-2222 அல்லது அவருடைய இணையதளமான j.ca க்கும் சென்று மேலதிக விவரங்களை நேர்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com.
0: இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற இசைஞானி இளையராஜாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் இசையமைத்த திரைப்படங்களில் இருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அந்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், எந்த பாடலுக்கு உங்கள் வாக்கு?
4: நன்றி
0: இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம். நலமாக இருக்கின்றேன். வன்கூர் என்ன நேரம் இப்ப? வன்கூர் எந்த பாடலுக்கு உங்கள் வாக்கு? கண்ணே கலைமானி. நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்க 4169-5309-0055.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: அப்படின்ற போட்டி வாக்களிக்க இணைந்திருக்கின்ற கடைசி போட்டியாளரை இணைத்து விடலாம். வணக்கம்.
7: வணக்கம் தர்மா, மத்தியூ பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் மத்தியூ. சொல்லுங்கள், எந்த பாடல் உங்கள் வாக்கு?
7: கண்ணே கலைமானே கண்மணி, அதுதான் எனக்கு விருப்பம். இந்த மனைவி இந்த பிறந்த நாள், அதனால இந்த பாடல் மூலம்தான் நாங்கள்
0: கலையகம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி, வணக்கம். நன்றி. அப்ரூவல் கிரெடிட்டுக்கு 2026 நிசான் ராக், 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
5: மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள்

0: உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இளையராஜாவின் பாடல்களுக்கு ரசிகர்கள் மிக மிக அதிகம், அதனால் வாக்களிக்க தொடர்ந்து நேயர்கள் இணைந்திருக்கிறார்கள். இறுதியாக ஒரு நேயரை இணைத்து விடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: சொல்லுங்கள், எந்த பாடலுக்கு உங்கள் வாக்கு?
6: கண்ணே கலைமானே, கண்ணதாசன் கடைசி வரியில் எழுதின பாடல்.
5: நன்றி இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நான் குறிப்பிட்டது போல் இளையராஜாவின் பாடல்களிலிருந்து 3 பாடல்களை தெரிவது என்பது மிகவும் கடுமையான ஒரு காரியம். அதிலும் ஒரு பாட்டை நான் ஒளிபரப்பினால் இளையராஜா ரசிகர்களும் நிச்சயமாக என்னுடன் கோபித்துக் கொள்வார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த பாடல்

செய்தியர்களே வெற்றி பெற்ற பாடலுடன் நான் இன்றைய காலை ஒலிபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியர் அகாடமி ஆற்றிய உமாபாரதி தங்கராஜாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அரசியல் ஆய்வை வழங்கியிருந்த சுரேஷ் தர்மாவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, மற்றும் இளையராஜாவின் பாடல்களுக்காக வாக்களித்த நேர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, நேர்கள் தொடர்ந்தும் பல்கலாச்சார நிகழ்ச்சியுடன் இதே அலைவரிசையில் இணைந்திருக்கலாம். சீமா தமிழகம் நிகழ்ச்சிகள் வழமை போல் இரவு 9 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகும். சீமா தமிழிசை நிகழ்ச்சிகளுடன் 24 மணி நேரமும் நேர்கள் இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு பொழுதில் காற்றலைகளூடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஏனென்றும் நன்றி கூறி விடைபெறும் நான், உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.